0: பெல்ஜியம் அணியின் உலகக்கோப்பை வரலாறு மற்றும் சாதனைகள் மிகப்பெரியவை, ஆனால் அமெரிக்காவின் உலகக்கோப்பை வரலாறு மிக சிறியவை என்ற வகையில்தான் பெல்ஜியம் காலிறுதிப் போட்டிக்கு மிகப்பெரிய வெற்றியுடன் இப்போது ஸ்பெயினை சந்திக்க இருக்கின்றது. 1930 நடைபெற்ற முதல் உலகக்கோப்பையில் பங்கேற்ற பெல்ஜியம் அணி, எவ்வாறு பிரான்ஸ் முதல் உலகக்கோப்பையில் பங்கேற்றதோ அதேபோல் பெல்ஜியமும் ஆரம்ப போட்டியில் பங்கு பெற்ற அணிகளில் 4 ஐரோப்பிய அணிகளில் ஒன்றாக இருக்கின்றது. 1970 வரை முதல் சுற்றை தாண்டி முன்னேற பெரிய அளவில் வெற்றி வரவில்லை. ஆனால் 70 எல் சல்வடோர் அணிக்கு எதிராக தனது முதல் உலகக்கோப்பை வெற்றியை அது பதிவு செய்தது, மத்திய அமெரிக்க நாடான எல் சல்வடோர். அதேபோல் 1982 முதல் 2002 வரை தொடர்ச்சியாக 6 உலகக்கோப்பைகளுக்கு தகுதி பெற்று ஒரு அசாத்திய திறமையை வெளிப்படுத்தியது. ஏடன் ஹசார்ட், கெவின் புரூயின், அதேபோல் லுகாக்கு, திபோட் என்று தலை சிறந்த சர்வதேச வீரர்களின் வருகையால் பெல்ஜியம் அணி உலகெங்கிலும் உள்ள கால்பந்து ரசிகர்களின் கவனத்தை மிகப்பெரும் அளவில் ஈர்த்தது. 2018 ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் பெல்ஜியம் அணி அரையிறுதி வரை முன்னேறியிருந்தது. 3 இடத்திற்கான போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி வரலாற்றிலேயே தங்களது மிகச்சிறந்த உலகக்கோப்பை முடிவை பதிவு செய்தது 2018. 1986 இதற்கு முன்னர் மெக்சிகோ உலகக்கோப்பையில் 4 இடத்தை பிடித்தது அவர்களது சாதனையாக இருந்தது. 2026 அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பெல்ஜியம் தனது ஆதிக்கத்தை தொடர்ந்து இப்போது நிலைநிறுத்தி வருகிறது. ரவுண்ட் ஆஃப் 16 அமெரிக்காவை 4 கொன்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. காலிறுதி போட்டியில் வலிமையான ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக மாறும் என்பதில் எள்ளளவு கூட சந்தேகமில்லை. ஃபீஃபா உலகக்கோப்பையில் நொக் அவுட் சுற்றில் பெல்ஜியம் அணி 4-1 கோல் கணக்கில் அமெரிக்காவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறிய அந்த சியாட்டல் ஆட்டம் அனைவரது மெனக்கண் முன்னும் இப்போது வந்து செல்லும். இந்த போட்டியிலே சார்லஸ் 2 கோல்களையும், கன்ஸ் மற்றொரு லுலாக்கு ஆகியோர் தலா 1 கோலையும் போட்டு பெல்ஜியத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு இட்டுச் சென்றார்கள். போட்டியின் ஆரம்பத்திலேயே ஒரு மிகச்சிறந்த கோல் ஒன்று அங்கே பெல்ஜியம் அமெரிக்காவுக்கு எதிராக பதிவு செய்தது. 31 நிமிடத்தில் அமெரிக்கா ஒரு கோலை போட்டு போட்டியை சமநிலைப்படுத்தியது. அமெரிக்காவின் கோலுக்கு பிறகு ஆட்டத்தின் 116 நொடியில் மற்றொரு கோலை பெல்ஜியம் போட்டு தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றது. 57 நிமிடத்தில் அமெரிக்க கோல் கீப்பர் செய்த தவறான கணிப்பை பயன்படுத்தி ஒரு கோல் அங்கு போடப்படுகிறது. 93 நிமிடத்தில் மாற்று வீரராக களமங்கிய லுகாகு தனக்கு கிடைத்த வாய்ப்பை வீணடிக்காமல் அபாரமாக ஓடிச் சென்று பெல்ஜியத்தின் 4 கோலை பெறுகின்றார். இப்படி காலிறுதிக்கு முன்னேறி இருக்கின்றது பெல்ஜியம். நாளைய தினம் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோத இருக்கின்றன. பெல்ஜியம் ஒரு சிறிய நாடு, பிரசல்ஸ் அதன் தலைநகரம். பல்வேறு விதமான சிறப்புகள் வாய்ந்த நாடு பெல்ஜியம். ஸ்பெயினும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாடு, அதன் வரலாறு மிக நீண்டது. அப்படி இருக்கக்கூடிய இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான நாளைய போட்டி நிச்சயமாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பது மட்டும் சந்தேகமில்லை. நாளைய தினமும் போட்டியை ரசியுங்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி பிரான்ஸ் அணியுடன் அரையிறுதி போட்டியில் ஆட இருக்கின்றது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள்.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: யாழ்ப்பாணம் பலாலி கிழக்கு பகுதியில் உள்ள ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள ஒரு பகுதி காணியை விடுவிக்க ராணுவ தரப்பில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பொது சுகாதாரத்துறையில் சமூக சுகாதார பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டு 100 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளமையொட்டி இலங்கை சமூக வைத்திய நிபுணர்களின் சங்கம் எதிர்வரும் ஜூலை 21 நூற்றாண்டு விழாவை கொண்டாட உள்ளதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதார சேவைகளுக்கான பிரதிபணிப்பாளர் நாயகம் விந்தியா குமரவேலி தெரிவித்துள்ளார். போக்சோ வழக்குகளை விரிவாக விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதன் ஒரு பகுதியாக கூடுதலாக 6 புதிய போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பாஸ்டன் பார் அருகே கட்டுப்பாட்டை மீறி வரும் 2வது காட்டு தீ காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குடியேற்ற கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் H-1B விசா மோசடி தொடர்பான விசாரணையை தொடங்க உள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்களை, இன்றைய நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படுபவர் கே பாலச்சந்தர். இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படுகின்ற கே பாலச்சந்தர் பல்வேறு விதமான திரை இலக்கியங்களை, பல்வேறு நாவல்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த, குறிப்பாக பெண்களை மையமாக வைத்த பல்வேறு கதைகளை உருவாக்கி அந்த திரைப்படங்களை திரையில் தந்து பல தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர். புதுமை புகுத்திய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் என்பதனால் அவரை இயக்குனர் சிகரம் என்று அழைத்தார்கள். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய முதலாவது தமிழ் திரைப்படம் இது. இதுதான் இன்றைய முதலாவது வினா. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய முதலாவது தமிழ் திரைப்படம் இது. முதலாவது விடை எதிர் நீச்சல், இரண்டாவது நீர்க்குமிழி, மூன்றாவது தாமரை நெஞ்சம். முதலாவது விடை எதிர் நீச்சல், இரண்டாவது நீர்க்குமிழி, மூன்றாவது தாமரை நெஞ்சம். எந்த திரைப்படம் இவரது இயக்கத்தில் வெளிவந்த முதலாவது திரைப்படம் இதுதான் வினா. அலையுங்கள் 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இது தேவகுமார் விருப்பப்பாடல்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
5: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்த சாப்பிட வர போய் கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி,
4: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
6: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 9052708800.
6: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: நேர்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு நேரம் இது. இன்றைய நில் பல் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா, இன்றைய நாளிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற இயக்குனர் சிகரன் கே பாலச்சந்தர் தொடர்பானது. கே பாலச்சந்தர் இயக்கிய முதலாவது திரைப்படம், தமிழ் திரைப்படம் எது என்பதுதான் கேள்வி. மூன்று விடைகள் தந்தோம், அந்த மூன்று விடைகளில் எது மிகச்சரியான விடை என்பதை கண்டறிய வேண்டும். முதலாவது விடை எதிர்நீச்சல், இரண்டாவது நீர்க்குமிழி, மூன்றாவது தாமரை நெஞ்சம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம்.
9: வணக்கம் வாசன், இது பஞ்சாஜன் பேசுகிறேன்.
8: வாங்க பஞ்சாஜன்.
9: இது வந்து இவற்றை முதல் படம் டைரக்ட் பண்ண படம் வந்து நீர்க்குமிழி. அது ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு சொன்னா, இவர் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணல, என்னால செய்ய முடியும் என்று செய்து அந்த படத்தை இயக்கி வெற்றி கண்ட ஒரு இயக்குனர் ஏனென்றால் கே பாலச்சந்தர் அவர்கள். நன்றி, வணக்கம்.
8: உங்களோட விசிறியோ
9: அவட்ட படம் கண்டாலே நாங்கள் சின்ன சின்ன பிள்ளை வளர்ந்து வரைக்குள்ளே அவட்ட படம் கண்டா விடுறது இல்லை. அது ஒரு வித்தியாசமான இதுதானே. இப்ப அது மூன்று முடிச்சா இருந்தா என்ன, சின்ன வயசுல நாங்கள் அந்த வின்சர் தியேட்டர் கட்டின புதுசா போய் பார்த்த படம் அப்படி எல்லாம் நல்ல படங்கள். அவட்ட படங்கள் அவட்டா நல்ல படங்கள் இருக்கு. கூடுதலா நாகேஷை வச்சு செய்திருக்கிறேன், ஜெமினி கணேசன். அப்படி நல்ல படங்கள், பாமா விஜயம், தாமர நெஞ்சம், பூவா தெரியா, அவட்ட அனேமா அனேமா அனேமோ, எதிரொலி எதிரொலி செய்து அப்படி அவட்ட பார்த்துருக்கோம் படங்கள். நினையாம
8: முக்கியமான படம் என்ன விட்டுடியால் பார்ப்போம். யார் சொல்லினு நன்றி,
9: நன்றி, வணக்கம்.
8: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் ஐயா. வாதன் கோதாஸ்.
8: வாங்க கோதாஸ்.
10: இது ஆடி அடங்கும் வாழ்க்கைடா பாட்டுக்கு ரொம்ப நீர்க்குமிழி.
8: சார் பாட்டியே சொல்லிட்டீங்களே.
10: ஆமாம், அதான் நாகேஷ் நல்லா நடிச்சு சத்தியமா இனிமேல் நான் சிகரெட்டே கையால் பிடிக்க மாட்டேன் நினைச்சேன்.
8: அப்படி சொன்ன வேற
10: பைப்பில் வச்சு குடிச்சு கொண்டு வருவார் சுந்தர்ராஜன் டாக்டர். அவர் வந்து என்ன பெண்ணையும் எடுத்துக்கொண்டு வா, பெண்ணையும் அடையும் எடுத்துக்கொண்டு வான்னு சொல்ல, இவன் அந்த நாகேஷ் அந்த பைப்போட கீழே வைக்காத எடுத்துக்கொண்டு போறா பீனியாண்டு. அங்க உள்ள போராஜன் சத்தம் போடுற, ராரன் ஜெசி மக் பண்ற வந்தான் சொன்ன. அப்ப அந்த நேஷை பார்த்து நீ சீக்ரெட்டை பத்துறேனா, அந்த பேஷன் தான் சீக்ரெட் பத்தி கொண்டிருந்தவனு சொன்ன உடனே சுந்தரராஜன் சொல்றார், அவனை இனிமே தடுக்க வேண்டாம், அவன் என்ன இருக்க போறது ரெண்டு மூன்று நாள் தான். நாயே சொட்டு கட்டு. அதுக்கு பிறகு இந்த பாட்டு ஆடி அடங்கம் பாட்டு நல்ல பாட்டு.
8: நன்றி, நன்றி,
10: நன்றி,
8: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் வெண்பா.
8: சொல்லுங்கள் வெண்பா.
11: எனக்கு மிகவும் பிடித்த டைரக்டர், ஆனா நீர்க்குமிழி வாக்கில் நீர்க்குமிழி தான் ஆன்சர். ஆனா அவர் படங்கள்ல எனக்கு மிகவும் பிடிச்ச படம் அபூர்வங்கள் அரங்கேற்றம், மூன்று முடிச்சு வினைத்தடையும்
8: எல்லாத்தையும் சொல்ல கூட மெட்டாக்களும் விடாம விடாம. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் வாசன், நான் மொரின்.
8: மொரின் வாங்க. வணக்கம்.
12: அப்படி நலம் இருக்கிறீங்களா?
8: நலம், நலம். நீங்கள் எப்படி?
12: நலம் இருக்கிறேன். படம் வந்து நீர்க்குமிழி, ஆனா பாலச்சந்திரன் நாடகங்கள் இருக்குல்ல தொடர் கதைகள் எல்லாம், அதுல கையளவு மனசு மிகவும் அருமையான ஒரு தொடர் கதை. என்ன
8: தொலைக்காட்சி தொடர நேர்கள் விரும்பி பார்க்க வைச்ச முதலாவது தொடர் கையளவு மனசு என்ன? சரியா
12: சொன்னீங்க. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு டிராமா அது, நல்ல ஒரு இது.
8: அந்த காலத்துல நாடகங்கள், அந்த காலத்துல 6 மணிக்கு தெருவில் ஆக்கள் இருக்கா
12: என்ன? ஆமா ஆமா,
8: எல்லாரும் தொலைக்காட்சிக்கு முன்னால போய் இருந்துருவீங்க. தெருவில் ஜனசந்தடி இருக்கா
12: அங்க? அந்த நேரங்கள் டிவி எல்லாம் குறைவு தானே அப்ப. அப்ப ஒரு 2-3 பேரை வீட்டை இருந்துக்க வேண்டாம், அந்த வளவு முழுக்க தனமா தான் இருக்கும்.
8: சரியா ஜனிங்க.
12: அதெல்லாம் ஒரு காலங்கள். இனி சந்தோஷமான ஒரு விஷயமே அதெல்லாம் நினைச்சு பாக்கல. எனிவே, நல்ல டைரக்டர்.
8: ஆனால் கைய மனசு தான் கையளவு, ஆனால் நினைவுகள் கடலளவு. என்ன
12: கடலளவு?
8: அந்த கால. நன்றி நன்றி
12: நன்றி நன்றி.
8: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மதன். நன்றி நன்றி மதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். அறிமுகம் செய்தது சந்திரன்
7: தான். நன்றி அவருடைய பிறந்த நாள் என்ன? நீங்க கணக்காக கேள்விய கொண்டிருக்கு. 1930 பிறந்தவர். ஆனா அடுத்தது ரஜினிகாந்த் தூக்கி விட்டா இப்படி தான்
8: என்ன
7: அபூர்வாங்கன்னு நேரடியா 3 மணிக்கு வந்து. அடுத்த இவருடைய படத்துல பாத்தீங்கன்னா இந்த அடிபாடு ஒரு சண்டை சின்ன பிள்ளைகள் அடிபடுற மாதிரி பெரியாக்க முடியாது. அப்படித்தான் அவருடைய படங்கள் ஒரு வித்தியாசமான முறையில இருக்கும். உங்களுடைய அருமையான ஒரு டைரக்டர். நான் அவருடைய படங்கள் அடிக்கடி பாக்குனேன். ஆனா பதில் வந்து நீர்க்குமிழி தான்.
8: நன்றி நன்றி
7: நன்றி நன்றி.
8: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
13: வணக்கம். நான்
8: ஜெயா வாங்கோ. வணக்கம்.
13: விடை வந்து நீர்க்குமிழி. நீங்க தேடின படம் வந்து சிந்து போயிருவியா?
8: சரி பாப்பா, நான் பல படங்கள் இருக்கு, நேர்கள் பாப்பேன். சொல்ல சொல்ல நிறைய படம் வரும். என்ன எனக்கு சொல்ல நேரம் போயிடும். அப்ப நேர்கள் ஒரு நல்ல படங்களை சொல்லலாம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
14: ரமேஷ். வீடு வந்து நீர்க்குமிழி தான். நீர்க்குமிழி தான் எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து சிந்து போயிருவியா.
8: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
15: வணக்கம்.
8: ஆமா,
15: நீர்க்குமிழி தான் எனக்கு பிடித்த படம். அபூர்வராக சிந்து போயிருது.
8: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
16: வணக்கம். வாசன். இது நீர்க்குமிழியா படம்?
8: நீர்க்குமிழியா பாத்துறீங்களா?
16: பாத்துற பாத்த.
8: விடையில பொண்டு
16: நல்ல படம் உண்டு.
8: நன்றி
16: நன்றி வாசன்.
8: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
17: வணக்கம் வாசன். நிர்மலா.
8: நிர்மலா வாங்க.
17: இது வந்து நீர்க்குமிழி தான். நல்ல படம் உண்டு அது.
8: பாத்துறீங்களா நீங்கள்?
17: அவன் பாத்துருக்கேன்.
8: ஓ
17: ஓ, அதாவது நடிச்ச சிந்து பாய் ரவி. அதெல்லாம் நல்ல படங்கள்.
8: எல்லாரும் ஒரே படம் சொல்லாம கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுங்க. இத்தனை படம் இருக்க
17: விட்டேன்.
8: சரி பாப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
18: வணக்கம். குயின் சார்.
8: குயின் சார் சொல்லுங்க.
18: ஆமா, நீர்க்குமிழி. அவளோட தொடர்கதை, அவற்றை திரைப்படம் பாத்தாளை பரவசம் நான் பார்த்த திரைப்படம். அதுவும் பிடிக்கும். திருமலை விஜய எடுத்த படம், அப்படி நல்ல படங்கள் எடுத்திருக்க. நன்றிங்க.
8: சரி நன்றி. அது அவரது தயாரிப்புகளிலும் சில திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. இயக்கத்தில் பல திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. அவர் பிற்காலத்தில் தயாரித்த திரைப்படங்கள் பல இருக்கின்றது. அவர் நடிகராக மற்றும் தயாரிப்பாளராக எழுத்தாளராக என்றெல்லாம் பல நிலைகளை வகித்தவர். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் நீர்க்குமிழி முதலாவது திரைப்படம், 65ஆம் ஆண்டு வெளிவந்தது. மேஜர் சந்திரகாந்த், அனுபவி ராஜா அனுபவி என்ற ஒரு திரைப்படம், தாமரை நெஞ்சர் நாங்கள் தந்த விடைகளில் உண்டு. எதிர்நீச்சல், அது ஒரு மிகப்பெரிய விருது பெற்ற தாமரை நெஞ்சம் எதிர்நீச்சல் எல்லாம் விருது பெற்ற திரைப்படங்கள். இரு கோடுகள் தேசிய விருது பெற்ற திரைப்படம். அதேபோல் நூற்றுக்கு நூறு என்ற திரைப்படம், அதுவும் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அரங்கேற்றம், அரங்கேற்றம் திரைப்படம் கமல்ஹாசனை வைத்தெடுத்த திரைப்படம். இதைவிட சொல்லத்தான் நினைக்கிறேன், 25வது அவர் இயக்கிய 25வது திரைப்படம், அவள் ஒரு தொடர்கதை, இதுக்கு நல்ல விருது கிடைத்தது. அபூர்வ ராகங்கள் தேசிய விருது வென்ற திரைப்படம். மூன்று முடிச்சு

0: எல்லாமே கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்கள். கல்யாண கதிகள் என்ற திரைப்படம், நீங்கள் சொன்ன சிந்து பைரவி, புன்னகை வண்ணன், மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படம், புதுப்புது அர்த்தங்கள், அழகன் டூயட், இப்படி பல திரைப்படங்கள் அவரது இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றன. அவரது 100வது திரைப்படம், 100வது அவரது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் பார்த்தாலே பரவசம், குயின்சன் சொன்ன திரைப்படம். இப்படி பல திரைப்படங்கள் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள். ஆரம்பத்தில் கே பாலச்சந்தர் ஒரு சாதாரண ஒரு ரசிகனாக இருந்தவர். சிறிய வயதில் கே பாலச்சந்தர் திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்து கலை மீது ஆர்வம் கொண்டு 8வது வயதில் எம் கே தியாகராஜ பாகவதரின் படங்களை பார்த்து சினிமா மீது ஆர்வம் கொண்டார். 12வது வயதில் நாடகங்கள் மீது ஏற்பட்டு நாடகங்களை எழுதி இயக்கத் தொடங்கியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு விலங்கியல் துறையில் பட்டம் பெற்றாலும் பட்டப்படிப்பை முடித்து பின்னர் ஆசிரியராக பணியை தொடங்கியவர். சென்னையில் வந்த குடியவந்து கணக்காயர் அலுவலகத்தில் எழுத்தாளராக பணியாற்றிய தொடங்கிய காலத்தில்தான் நாடக குழுக்களை உருவாக்கி தமிழ் நாடகம் மற்றும் திரையுலகத்தில் தனக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தியவர். அந்த நாடக குழுக்களை இயக்கியதன் மூலம்தான் தமிழ் திரையுலகத்துக்கு காலடி வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெறுகின்றார். பெற்று இந்த முக்கோண காதல்கள், பெண்களை மையமாக கொண்டு எடுக்கப்படுகின்ற குடும்ப கதைகள் போன்றவற்றையெல்லாம் உருவாக்கி உண்மை கதைகளை, குடும்பங்களில் நிலவுகின்ற உண்மையான விடயங்களை எல்லாம் திரையுலகூடாக கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் கே பாலச்சந்தர். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த வினாவுடன் இணைந்திருக்கலாம்.
1: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-7

0: 1000 mymechanicauto.ca. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருக்க போகிறோம் நேர்களே. இன்று தென் அமெரிக்க நாடொன்றின் சுதந்திர நாள், தென் அமெரிக்காவில் உள்ள நாடொன்றின் சுதந்திர நாள். நாங்கள் மூன்று நாடு தருவோம், இதில் எந்த நாடு என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். தென் அமெரிக்க நாடொன்றின் சுதந்திர நாள் என்று மூன்று நாடுகள் விடைகளாக தருவோம், எந்த நாடு என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்று பிரேசில், இரண்டாவது பரகுவே, மூன்றாவது அர்ஜென்டினா. நான் விடை சொல்ல முதலே நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், வேலருக்கு தெரியும் போல் தெரிகிறது. இன்று தென் அமெரிக்க நாடொன்றின் சுதந்திர நாள். ஒன்று பிரேசில், இரண்டாவது பரகுவே, மூன்றாவது அர்ஜென்டினா. கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். தென் அமெரிக்க நாடு, ஒரு 13-14 நாடுகள் தான் தென் அமெரிக்காவில் இருக்கின்றது. கண்டுபிடிப்பது இலகு. மூன்று விடைகள் தருகிறோம். ஒன்று பிரேசில், இரண்டாவது பரகுவே, மூன்றாவது அர்ஜென்டினா. எந்த நாட்டின் சுதந்திர தினம் என்று 416-6-4-4-6-2-2-2 அலையுங்கள், விடைகளுடன் இணைந்திருங்கள். தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சிலருக்கு தென் அமெரிக்கா ஆண்டா தென் ஆப்பிரிக்கா ஆண்டெல்லாம் எண்ணங்கள் போகும். மொழி விளங்கினாலும் எண்ணம் தென் ஆப்பிரிக்காட்ட போகும், அப்படி அல்ல. சவுத் அமெரிக்கா, இந்த கண்டத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டின் சுதந்திர தினம் என்று. எந்த நாட்டின் சுதந்திர தினம்? ஒன்று பிரேசில், இரண்டாவது பரகுவே, மூன்றாவது அர்ஜென்டினா. நான் வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு சிறிய குழு தரலாம், ஆனால் பலரும் இணைந்திருக்கிறீர்கள், தெரிந்தபடியால் தான் இணைந்திருக்கிறீர்கள், குழு தேவையில்லை என்று நினைக்கின்றேன். அலையுங்கள், 416-6-4-4-6-2-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இணைந்து நேர்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கிறேன்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. பல்வட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட், நோர்த் யோர்க், டவுன்ஸ் வியூ, டெல்ஸ் பார்க், ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: நேர்களில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. சிஎம்ஆர் நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கொண்டு வந்த வினா இதுதான். நேர்களை, தென் அமெரிக்க கண்டம், இந்த தென் அமெரிக்க கண்ட நாடுகள் பொதுவாக லட்டின் அமெரிக்க நாடுகள் என்றும் அழைக்கப்படும், லட்டின் அமெரிக்கா என்றும் சொல்லப்படும். அதற்கு காரணமும் தெரியும் நேர்களுக்கு. லட்டின் அமெரிக்கா என்று என அழைக்கப்படுகின்றது என்றால், லட்டின் மொழி அதிகம் பேசுகின்ற மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்டம் ஆக அந்த கண்டம் விளங்குவதனால் அது லட்டின் அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்றது. அதற்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த லட்டின் அமெரிக்கா என்று அழைக்கப்படுகின்ற தென் அமெரிக்க கண்டத்தில் இன்று விடுதலை பெற்ற ஒரு நாடு இருக்கின்றது, ஜூலை 9 அந்த நாடு எது என்பதுதான் கேள்வி. 3 விடைகளில் எந்த விடை மிக பொருத்தமானது? 1 பிரேசில், 2 பரகுவே, 3 அர்ஜென்டினா. நேர்கள், எங்களது நேர்கள் எதற்குமே சளைத்தவர்கள் அல்ல, பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் பஞ்சாஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்கள் பஞ்சாஜ்.
1: ஸ்பெயின் சுதந்திரம் பெற்றவை அர்ஜென்டினா. அதான் சரியான அர்ஜென்டினா மறக்க முடியாது. இந்த மாற்று தச்சவர்கள் வாங்கி கட்ட நடந்த நேரம் போக்லண்ட் போர் அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி போட்டு அப்ப ராணுவ ஆட்சி அங்கே இருந்தது. அப்புறம் 83 என்ன பாதைக்கு திரும்பினவன் அது அந்த போக்குவரத்து பிடிச்சி அது எங்கடையு சொல்லி அங்க மிலிட்டரி கமாண்ட் அந்த நேரம் ஒரு 2 மேல நடந்த சண்டை.
0: இல்ல, அது உண்மையில பூகோள ரீதியில் அர்ஜென்டினாவுக்கு தான் சொந்தம். பிரித்தானியா அதை பிடித்து இன்றைக்கும் சொந்தம் கொண்டாடுகின்றது, போக்லண்ட் ஐலண்டை. அது ஒரு பெரிய இஷ்யூ தான். அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானதுதான். ஆனா அந்த அந்த தீவின் மகத்துவம் கருதி, கேந்திர முக்கியத்துவம் கருதி பிரித்தானியா அதை விடுதில்லை. அது அர்ஜென்டினாவுக்கு மிக அருகில் உள்ள தீவு இல்லையே.
1: அதே சமயம் எப்படி இந்த நாடு உலகத்துல பணக்கார நாடு வரிசையில வந்துட்டு ஒரு பிரதானமான ஒரு உதவி வந்த நாடா வந்துட்டு. நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
2: சந்திரன் ஜூலை 9, 1816 ஸ்பெயின்ட்டு சுதந்திரம் கிடைச்சது. மரதோனா பற்றி சொல்ல சொன்னால் மிச்ச ஹிஸ்டரி எல்லாமே சொல்லுவாங்க. யார் அந்த மரதோனான்றது? அவரு கோச்சா இருந்தவர் என்ன இருந்து
0: உலகத்துக்கு காட்டினது முதல்
2: காட்டினது 1985-86 நீங்க மச்சில பாத்தீங்கன்னு சொன்னா தெரியுமா? அவரு அவரை சுத்திதான் ஓடி தெரியுவாங்க. எனக்கு என்னன்னா, அந்த நேரம் நான் வெளிநாடு வந்துருது உண்மையிலேயே அந்த அமெரிக்காவை பத்தி எனக்கு தெரியாது, பெருசா தெரியவே இல்லை. அது அமெரிக்கா அந்த பிடிக்காத காரணம், அப்பொழுது அந்த டென்னிஸ் விளையாடின மெக்கன்றோ அடிக்கடி ரக்கத்தை எல்லாத்தையும் முடிப்பார். அதுல இருந்தா எனக்கு அந்த அப்படிப்பட்ட அவர்களை வெறுக்கத்து வாங்கினது. சரி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் பாசம், இது அர்ஜென்டினா.
0: அர்ஜென்டினா, நன்றி நன்றி
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா,
0: தேமர் சொல்லுங்கள்.
4: அர்ஜென்டினா தான் 1816 ஸ்பெயின்ல இருந்து சுதந்திரம் பெற்றது.
0: நன்றி
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, இது அர்ஜென்டினா தான். அந்த போக்லண்ட் போர்ல லண்டன் ஈடுபட்ட போது அடி விழுந்து போச்சு. அமெரிக்கா தான் போய் காப்பாத்தின, இல்லை என்றால் அந்த இடத்துல பிரித்தானியா தோல்வியுற்று.
0: எல்லாரும் உண்மையில அருமையான தகவல் எல்லாம் வச்சிருக்கிறீங்க. நான் இந்த போக்லண்ட் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஊட்ட வேணுமென்று நான் இனி சொல்ல தேவையில்லை.
5: எல்லாம் பத்திரிகைகள்ல நிறைய படிச்சு நாங்கள் அந்த யுத்தம் நடக்கிற காலத்துல.
0: அருமை.
5: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
6: ஆமாம், இது அர்ஜென்டினா. நினைக்கன் வந்து நெப்போலியன் காலத்திலேயே உருவாக்கிட்டாங்க போல. தென் அமெரிக்காட்ட இருந்து ரொம்ப சுதந்திரம் அடைந்தாங்க.
0: அமெரிக்கா இல்ல நீங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் வாசன், நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
7: பதில் வந்து அர்ஜென்டினா.
0: அர்ஜென்டினா. நன்றி மொரின். நன்றி
7: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம், நான் காசி.
0: காசி சொல்லுங்கள்.
8: இது அர்ஜென்டினா. நெடுக அவர் இந்த முதல் இந்த பனாட்டில அவர் புலவுண்டார் அடிக்கடியோ அதோட கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தார். மற்றவர் சோழ்றது கூட அவர் கொஞ்சம் உதாரா வந்து கூட அப்படியே நான் பண்ணிட்டு
0: வரேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: சொல்லுங்கள். லத்தீன் அமெரிக்கா என்று சொன்னால் கனடா அமெரிக்கா எல்லாமே லத்தீன் ஸ்பெயின்காரன் சொந்தமான நாடு தானே. அர்ஜென்டியா, அர்ஜென்டியா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம் வாசன். சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
10: மெசிடீனா.
0: அர்ஜென்டினா இல்ல, மெசிடீனா.
10: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம் ஜியா.
0: ஜியா சொல்லுங்க.
11: அர்ஜென்டினா.
0: ஆமாம், இது அர்ஜென்டினா என்பதுதான் மிகச்சரியான விடை. இந்த இன்றைய நாளில் விடுதலை பெற்ற தென் அமெரிக்க நாடு, அது லட்டீன் அமெரிக்க நாடு என்று சொல்லப்படும். ஏன் லட்டீன் அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்றது என்றால், லட்டீன் மொழி பேசுகின்ற மக்களை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய கண்டம். லட்டீன் மொழி பேசுகின்ற தன்மை ஏன் அந்த கண்டத்தில் உருவானது என்றால், ஸ்பெயின் ஸ்பானியர்கள் சென்று தென்னமெரிக்க கண்டம் முழுவதையும் ஆண்டார்கள். தென்னமெரிக்க கண்டம் முழுவதையும் ஆண்டார்கள் என்றால் ஒரே ஒரு நாடு தப்பித்தது, பிரேசில் மட்டும் போர்த்துகீசர் வதமானது. ஆரம்ப காலங்களில் 15-16 நாடுகாண் பயணங்களில் முன்னோடிகளாக விளங்கியவர்கள் போர்த்துகீசரும் ஸ்பானியர்கள். போர்த்துகீசர் வசம் பிரேசில் மட்டும் அகப்பட்டு கொண்டது. ஏனைய பெரும்பாலான நாடுகள் ஸ்பெயினிடம் அகப்பட்டு கொண்டது. ஸ்பெயினிடம் இருந்துதான் அவர்கள் விடுதலையை பெற்றார்கள். அர்ஜென்டினாவாக இருக்கலாம், பொலிவியாகவாக இருக்கலாம், சிலி, கொலம்பியா, ஈக்வடோர், பரகுவே, பேரு, உருகுவே, வெனிசுவேலா, இந்த பெயரெல்லாம் நேர்களுக்கு நல்ல பாடமாக இருக்கும். இப்போ உலகக்கோப்பையோட பரகுவே தெரியும், ஈக்வடோர் தெரியும், கொலம்பியாவை தெரியும், உருகுவேயை தெரியும், பேருச்சிலியெல்லாம் அவங்களுக்கு தெரியாத நாடா? அங்கே போயே வந்திருப்பார்கள் எங்களது நேர்கள் பல. அப்படி அந்த நாடுகள் எல்லாம், அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி, கொலம்பியா, ஈக்வடோர், பரகுவே, பேரு, உருகுவே, வெனிசுவேலா, இத்தனை நாடுகளும் ஸ்பெயினின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து விடுதலை பெற்ற நாடுகள். ஸ்பானியர்கள் பேசுகின்ற அந்த லட்டின் மொழி, அந்த லட்டின் மொழி தென் அமெரிக்க கண்டம் முழுவதும் பரவியது. அதனால்தான் அந்த லட்டின் அமெரிக்க நாடு, லத்தீன் அமெரிக்க கண்டம், லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்ற பெயரை அது பெற்றது. அந்த வகையில் தான் அர்ஜென்டினா ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யத்துக்கு சொல்லுகிறேன். எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் இப்போது பிரான்ஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்னும் பல காலிறுதி போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில், அல்லது நாளை வெல்லுகின்ற பெல்ஜியமோ ஸ்பெயினோ, சரி ஸ்பெயின் வெல்லுதுன்னு வைங்க, பிரான்ஸுக்கும் பெல்ஜியம், ஒரு என்னுடைய ஒரு ஊகத்தை சொல்கிறேன், மாறியும் நடக்கலாம், அப்படி வந்தால் எப்படி என்று பார்க்குறேன் நான். இப்போ பிரான்ஸுக்கும் ஸ்பெயின் வெற்றி, ஸ்பெயினுக்கும் இடையில் அரையிறுதி வருகிறது. அங்கால 100 அர்ஜென்டினா வெற்றி வருகிறது. இங்கிலாந்தோ நோர்வேயோ வெற்றி வருகிறது. இங்கால அர்ஜென்டினாவுடன் நோர்வே அல்லது இங்கிலாந்து அரையிறுதியில் வந்து அர்ஜென்டினா வெற்றி வருகிறது. அரையிறுதியில் மற்றொரு அரையிறுதி ஸ்பெயின் வெற்றி பெறுகிறது. ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இறுதி போட்டி வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய காலனித்துவ ஆட்சி செய்த ஒரு நாட்டை எதிர்த்து அர்ஜென்டினா மோதி அர்ஜென்டினா கிண்ணம் வென்றால் ஒரு காலனித்துவம் பற்றி பேசப்படும் கட்டாயம். ஒரு காலனித்துவ நாட்டையே முடக்கி போட்டது அர்ஜென்டினா என்று சொல்லப்படும். இதெல்லாம் ஒரு கற்பனை கதை, இப்படி தான் நடக்கும்னு நான் சொல்லல. அப்படி ஒரு கற்பனை இடம்பெறால் எப்படி இருக்கும் என்ற வகையில் அர்ஜென்டினா என்பது தான் மிகச்சரியான விடை. அர்ஜென்டினா ஒரு மிக சிறந்த நாடு. அந்த நாட்டுக்கென்று சில சிறப்புகள் இருக்கின்றன. அர்ஜென்டினா என்ற நாடு என்று சொன்னால் அது பல்வேறு வகையில் சிறப்புகள் வாய்ந்தது. உலகத்தில் புல்வெளிகள், மிகச்சிறந்த புல்வெளிகளை அர்ஜென்டினா கொண்டிருக்கின்றது. அந்த புல்வெளிகள் காரணமாக நல்ல ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு போன்றவற்றுக்கு புகழ் பெற்றது அர்ஜென்டினா. உலகத்தில் மிகச்சிறந்த ஆட்டிறைச்சி ஏற்றுமதியில் பிரபலம் பெற்ற நாடு அர்ஜென்டினா என்றால் அது மிகையல்ல. இங்கிருக்கக்கூடிய பம்பாஸ் புல்வெளி, பரந்த வளமான சமவெளி பகுதி, இது அர்ஜென்டினாவின் பொருளாதாரம் கலாச்சாரத்தில் மிக பிரதான இடம் பெறுகிறது. பம்பாஸ் என்ற புல்வெளி, இங்கு சோயாபீன்ஸ், மக்காச்சோளம், கோதுமை போன்றன பயிரிடப்படும். அதேவேளை உலகின் புகழ்பெற்ற மாட்டிறைச்சி தொழில், ஆட்டிறைச்சி தொழில் என்பவற்றுக்கும் இந்த புல்வெளி மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியமான புகழை பெற்றது. இங்கு வாழுகின்ற குதிரை வீரர்களும் கால்நடை மேய்ப்பாளர்களும் கவ்சோக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமில்லை, இங்கு புவனஸ் அயர்ஸ் இதன் தலைநகரம். பாகியா பிளாங்கா என்பது இதன் மிக பெரிய துறைமுகம். பாகியா பிளாங்கா துறைமுகம், இந்த பாகியா பிளாங்கா அர்ஜென்டினாவில் உள்ள துறைமுகம். காசா பிளாங்கா என்பது மொரோக்கோவில் உள்ள துறைமுகம். ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் தொடர்பு இருக்கு. ஸ்பெயின் என்ற நாட்டுக்கும் மொரோக்கோவுக்கும் தொடர்பு இருக்கு. இது ரெண்டும் அருகதை இருக்கக்கூடிய நாடுகள். ஸ்பானியர்கள் மொரோக்கோவிலும் ஆட்சி புரிந்தவர்கள் பாருங்கள். அதனால்தான் காசா பிளாங்கா மொரோக்கோவில துறைமுகம், பாகியா பிளாங்கா அர்ஜென்டினாவில் துறைமுகம். எல்லாம் உலகத்தில் எப்படி ஒரு லிங்க் இருக்கு. பரானா பரகுவே நதி அர்ஜென்டினாவில் பாய்கின்றது. இங்கிருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள். பல்வேறு நீர்வீழ்ச்சிகள், பெட்டகோனியன், பெட்டகோனியன் என்ற ஒரு பாலைவனம், அட்டகாமா என்பது சிலியில் இருக்கக்கூடிய பாலைவனம், இங்கே இருக்கக்கூடிய பெட்டகோனியன், அங்கு பழங்குடியினத்தவர்கள் எல்லாம் வாழுகிறார்கள். நல்ல ஒரு சுற்றுலா மையங்களையும் கொண்டிருக்கின்றது. அப்படியான அர்ஜென்டினா தென் அமெரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய நாடு. பிரேசில், அர்ஜென்டினா போன்றவை நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடுகளாக விளங்கக்கூடியவை என்ற வகையில் அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களத்தினைவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நில் பல்சோல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த பஞ்சாட்சரம், குகதாஸ், வெண்பா, மொரின், மதன், டொன்மில், சந்திரன், நோர்வேஜியா, ரமேஷ், தேவகுமார், பவான், குயின்ஸ்டன், காசி, சாரா மற்றும் நிர்மலா ஆகியோருக்கு இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இரண்டு நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம் வணக்கம் வசந்த். கண்ணன் கேட்கல, நான் பாட்டு கேட்க ஒன்றுக்கும் வரையில உங்களுக்கு நிகழ்ச்சி நல்லா போய்கொண்டது. நான் அப்புறம் இங்கே வந்து ஒரு டிவியை போட்டோன்னு நான் மறந்து போன கால் பண்ணுறதுக்கு. இந்த மேட்ச் சூப்பராக இருந்தது, அதை சொல்லி போட்டு விடைபடுறேன் நான்.
0: நன்றி நன்றி கண்ணன்.
12: நன்றி நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் வணக்கம்.
13: வணக்கம் வாசன், தமிழ் சந்திரன்.
0: சந்திரன்
13: அன்றைக்கு அந்த பெனால்டியில் ஃப்ரெஞ்சுக்காக அவரும் போட்டுட்டாரு என்ன கேப்டன் மெக்காபு, அவரும் பெனால்டி அடிச்சு விட்டுட்டார். அடுத்து என்னன்னு சில நேரங்களை பாத்தீங்கன்னா இந்த
0: கிளியன் எம்பாபி, அது கோல் கீப்பர்ஸ் கொஞ்சம் கடுமையான கோல் கீப்பர்ஸ் ஒன்றும் செய்யலாது.
13: ஓ இல்ல, இது இதெல்லாம் சில நேரங்களை எதிர்பார்க்காம நடக்கிறான். அடுத்தது என்ன ஒன்று சொன்ன, அவர் டென்னிஸ் அன்றைக்கு பாத்தீங்கன்னா விம்பிள்டன்ல ரெண்டு பேரும் செஸ்ஸியா நாட்டுக்காரர் தான் ஃபைனல்ல வந்து விளையாட போகுது. அதான் சில சில இதுகள் வந்து ஒரு விதிவிலக்கா வர்றது. நான் நினைச்சேன் இவர் ரெண்டு பேரும் பெற மாட்டேன் ஒரே நாட்டுக்காரர் அப்படின்னு பார்த்தா அவர் ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறேன். நன்றி
0: வாசன். நன்றி நன்றி சந்தன். ஆமாம், அந்த விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நாளைய தினம் ஸ்பெயின் பெல்ஜியம் அணிகளுக்கிடையிலான காலிறுதி ஆட்டத்தை கண்டு ரசியுங்கள். அடுத்து இடம்பெறப்போகின்ற அனைத்து காலிறுதி ஆட்டங்களும் மிக மிக சிறப்பான ஆட்டங்களாக இருக்கப் போகின்றன. நோர்வேயின் ஹாலண்டா, இங்கிலாந்தின் ஹரிகேனா என்று வருகின்ற சனிக்கிழமை 5 மணிக்கு ஆரம்பமாகின்ற போட்டி தீர்மானிக்க இருக்கின்றது. அதே சனிக்கிழமை 9 மணிக்கு அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான காலிறுதி ஆட்டம் நிச்சயமாக உதயவந்தாட்ட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைய இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த போட்டிகளும் எவ்வாறான முடிவுகளை கொண்டு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்த்து தொடர்ந்து ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதலாவது அரையிறுதி ஆட்டம், ஜூலை 15ஆம் தேதி இரண்டாவது அரையிறுதி ஆட்டம், ஜூலை 18ஆம் தேதி 3வது இடத்துக்கான ஆட்டம், ஜூலை 19ஆம் தேதி இறுதி ஆட்டம் என்று உலகக்கிண்ண கால்பந்தாட்ட மேளாவும் இப்போது மெல்ல மெல்ல உச்சம் தொட்டு கொண்டிருக்கின்றது. அதையும் கண்டு ரசிப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026. எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ். CIBC அபிசெல்வம்,
3: 8-1-0462.
4: எப்படி சொல்ல?

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்ற அந்த நெய்யண்டி மேலத்தை

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

White chick.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இந்த பாரு இங்க புஸ், இந்த பாரு இங்க புஸ். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாலுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
1: எப்பா நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?

காத்து வாசம் அதுதான் என் சுவாசம். கடல போல கூட்டம் சாவுனா கொண்டாட்டம். அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி அதான் வந்துட்டல்ல நூறு பின்னாடி.

கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும். வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-567-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் இங்கேயும் இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளோ நேரம் உன்னை பிராங்க் பண்ணது இவன் தான், ஆனால் உண்மையாக உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
0: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, VKRH.com.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோத்தியோக் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து பல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 4169 03-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாலுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்கத்த

தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

ਮਾਤਾ ਕਸਕ ਚ ਮਨਸ ਗੋਲਡ ਮਾਂ।

கட்டத்துக்கு வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெட்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ்கெட்சு, சிதாவத்துக்கு ரவணன் தான் போட்டான் ஸ்கெட்சு, ரவனுக்கு பண்ண தலை.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761-416-475-4761
1: 8:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: முதல் HD
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது? நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: 416-834-2266
3: Everything okay? No problem, Dijanam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775,
0: 622-1775. குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Là, on est prêt.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ஸ்டியில் நீங்கள் கேட்டுவே நிகழ்ச்சி. மீண்டும் இந்த அருமையான வெள்ளிக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்க வந்திருக்கிறல பெரிய பெரிய மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமையில் என்ன ஸ்பெஷல்? அஃப்கோர்ஸ் கதை தான் ஸ்பெஷல். இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு கதையோடு வந்திருக்கேன். அது இல்லாமல் இன்றைக்கி இந்த ரெண்டு மணி நேரம் உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு சூப்பரான தலைப்பும் காத்திருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எப்பயுமே நான் சொல்கிறது தான், உங்களுடைய ஃபோனை எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடல் கேட்டுட்டு என்னோட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க அப்படிங்கிறத ஒரே ஒரு கோரிக்கை. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. இப்போ செய்திகள் முதல்ல சிஎம்ஆர் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கத்துடன் செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: கதிர்காமம் எஸ்எல்ல பெருகிராவை முன்னிட்டு பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்காக யால தேசிய பூங்காவின் குமண நுழைவாயில் இன்று முதல் திறந்து வைக்கப்படுவதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வன்முறையின் போது கொல்லப்பட்ட சிறை அதிகாரிகளின் மரணங்கள் குறித்த பிரேத பரிசோதனைகள் அவர்கள் கொடூரமாக உடல் ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை வெளிப்படுத்தியிருக்கின்றன. மன்னார் தென்பார் பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக அறுவடை செய்யப்பட்ட 60,000 மேற்பட்ட கடல் அட்டைகளை கைப்பற்றியிருப்பதோடு 26 சந்தேக நபர்களையும் கைது செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக நீரிழிவு நோயாளர்களுக்கு வாரத்திற்கு ஒருமுறை மட்டும் செலுத்தும் இன்சுலின் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையகம் உத்தரவிடவில்லை என்றும், தற்பொழுது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வழங்க முடியாது என்றும் கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்துள்ளார். பேரிடர் நிகழ்ந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு மவுண்ட் பாலி கழிவுத்தேக்க அணையின் உயரத்தை அதிகரிப்பதற்கு பிரிட்டிஷ் கொலம்பிய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. கனடாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. பிரதமர் மாக்கானி ஜூலை 9 நேற்றைய தினம் மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது பட்டத்து இளவரசருடன் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை குறிவைத்து ஈரான் புதிய சதித்திட்டம் ஒன்றை தீட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்ற அண்மைய நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பகிர்ந்து கொண்டதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கு இடையிலான தொடர்ச்சியான தொடர்பின் ஒரு பகுதியாக நேற்று இருவருக்கும் இடையே மேலதிக உரையாடல் இடம்பெற்றது. கடந்த வாரம் இடம்பெற்ற வன்முறையைத் தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மாற்றப்பட்ட 2 கைதிகளின் மரணங்கள் குறித்து அவசர மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் நிறைவரும் கடுமையான காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, மொடராகல மற்றும் ஹம்பாந்தோட்ட ஆகிய 8 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வுத்துறை வெப்ப எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக பதவியேற்ற கே குணநாதன் நேற்று வியாழக்கிழமை திருகோணமலையில் உள்ள பிரதம செயலாளர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாணத்தின் புதிய பிரதம செயலாளராக கடமையை பொறுப்பேற்றிருக்கின்றார். அரசாங்கம் நீதியரசர்களின் ஓய்வு வயதை அதிகரிக்க முற்படும் விவகாரத்தில் தனிப்பட்ட நிதி பயன்கள் அல்லது அங்கீகாரங்களை விடவும் நாட்டின் அரசியலமைப்பும் நீதித்துறை கட்டமைப்பும் பாதுகாப்பதே தற்போதைய மிக முக்கிய தேவையாகும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெஃப்ரி அழகரட்னம் தெரிவித்திருக்கின்றார். நல்லூர் தேர் திருவிழா காலத்தில் வடக்குக்கு விசேட புகையிரத சேவை அமுல்படுத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் பிமல் ரட்நாயக தெரிவித்துள்ளார். முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போலவே தமிழக வெற்றிக்கழக அரசும் அலட்சியத்தோடு செயற்படுவது ஏமாற்றம் அளிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நீரிழிவு நோய் வேகமாக அதிகரித்து 2020 18% இருந்த நிலையில் தற்பொழுது பாதிப்பு 23% உயர்ந்திருப்பதாக சென்னையில் உள்ள தேசிய நோய் பரவியவியல் நிறுவனம் நடத்திய ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. சென்னையில் கடந்த மாதத்திலிருந்து 100 மேற்பட்ட விடியல் பயண பேருந்துகள் குறைக்கப்பட்டுள்ளன. கேரளத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்ட நிதி இழப்பை சமாளிப்பதற்கு டிக்கெட்டின் பின்புறத்தில் விளம்பரங்கள் அச்சிட அரசு முடிவு செய்திருக்கின்றது. அபாயகரமான ஓட்டுதலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக ஒன்டாரியோ பாரவூர்தி ஓட்டுநர்களுக்கான விதிகளை கடுமையாக்க மாகாண அரசு எடுத்த முடிவை குபெக் பாரவூர்தி தொழில்துறையினர் வரவேற்றிருக்கின்றனர். மொன்ட்ரியலின் வடகிழக்கே உள்ள புறநகர் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் ரயில் தடன் புரண்டதை தொடர்ந்து பாதுகாப்புக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக சிஎன் ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. மிச்சிகன் மாநிலத்தில் 1200 மேற்பட்டோரை பாதித்த சைக்ளோஸ்போரா என்ற ஒட்டுண்ணி தொற்று கனடாவுக்குள் பரவவில்லை என்று கனேடிய சுகாதாரத்துறை முகமையின் அண்மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. புளோரிடாவின் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான பாம் பீச் சர்வதேச விமான நிலையம் அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஜே ட்ரம்ப் சர்வதேச விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கம் செலுத்தும் நடவடிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் ஃபிஜி நாடுகளுக்கிடையிலான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இணைவது குறித்து பரிசீலிக்க உள்ளதாக நியூசிலாந்து அறிவித்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நிகழ்வுகளுக்கு அந்த நாட்டின் பத்திரிகையாளர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து தலைப்புச் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். செயற்கை நுண்ணறிவு, நீடித்த பணவீக்கம் மற்றும் வேகமாக மாறிவரும் நிதிச்சந்தைகள் ஆகியவற்றினால் மறுவடிவமைக்கப்பட்டு வரும் பொருளாதார சூழலில் மத்திய வங்கி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து மறுபரிசீலனை செய்ய அமெரிக்க பெடரல் ரிசர்வ் முக்கிய முயற்சியை ஆரம்பித்திருக்கின்றது.

0: நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேயர்கள், இப்ப கேட்ட பாட்டு வந்து சத்யாவின் சாவித்ரி அப்படின்ற ஒரு புத்தம் புதிய திரைப்படம், கீர்த்தி சுரேஷ் நடித்த ஒரு படம். அந்த படத்திலிருந்து தான் இந்த வெட்டிங் சாங் கேட்டீங்க. இன்னைக்கு தலைப்பும் இந்த பாட்டை பேஸ் பண்ணி தான், அதனால தான் இந்த பாட்டை கொண்டு வந்தேன் உங்களுக்காக. திருமணம் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு போர்ஷன். இப்போ வந்து வெட்டிங் சீசன் வேறு, எங்கே பார்த்தாலும் வெட்டிங் புக்கிங் தான் அதிகமாக எனக்கு வருது. ஸோ இப்போ வெட்டிங் சீசன் அப்படின்றப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இதை கடந்து வந்திருப்பீங்க. ஒன்று, நீங்கள் உங்களுக்கே திருமணம் ஆகிருக்கலாம், இல்லை நீங்கள் பல திருமணங்களை அட்டன் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து சிம்பிளான தலைப்பு தான், என்டையர் வெட்டிங் போர்ஷனில் உங்களுக்கு ஒரு வெட்டிங் நடக்குது, அதில் ரிசப்ஷன் நடக்குது, கல்யாணம் நடக்குது, என்கேஜ்மெண்ட் நடக்குது, ஏதோ ஒன்று எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா இத்தனை ஸ்டேஜஸ் வரும், பொண்ணு பார்க்குறதுலேருந்து என்கேஜ்மெண்ட்லேருந்து. இப்போ நிறைய அப்படியே மாறிட்டே வருது. 60s கல்யாணம் பண்ண நேயர்களும் இருக்காங்க, 70s, 80s, 90s, 2000 இப்போ கல்யாணம் பண்ண நேயர்களும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தலைப்பே தான், உங்களுடைய வெட்டிங்லேருந்து இப்போ என்ன மாறி இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன. ஒரு திருமணம் அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப பிடித்த, உங்கள் கல்யாணம் மட்டும் இல்லை எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பிடித்த விஷயம் என்ன, இதை மாற்றலாம், இது வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னா அது எந்த விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதா. நீங்கள் ரெண்டே ரெண்டு பாயிண்ட், திருமணம் உங்களுக்கு நடந்ததாக இருக்கட்டும், மற்றவங்களை நீ பார்க்குறதா இருக்கட்டும், கல்யாணத்தில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து ஆஹா இந்த போர்ஷன் தான் பெஸ்ட்டு. சில பேருக்கு சாப்பாடு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பெண் அதை அழைச்சிட்டு வர்றது அந்த கிராண்டியர்னஸ் பிடிக்கும், சில பேருக்கு அந்த தாலி கட்டுற மொமெண்ட்டு பிடிக்கும், இல்லைனா உறவினர்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறது பிடிக்கும், அங்கே வந்துட்டு நம்ம ட்ரெஸ்அப் பண்ணிட்டு போகிறது சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. டெசர்ட் ஐட்டம்ஸ் மட்டும் சில பேருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன் இருக்குது. ரிசப்ஷனில் இருக்கிற அந்த பார்ட்டி ரொம்ப பிடிக்கும், இல்லை ஆஃப்டர் போஸ்ட் வெட்டிங் வந்து ஒரு மக்கள்லாம் சந்தித்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே பொறுமையாக எல்லாத்தை பற்றியும் வந்து கதை பேசுவாங்க, அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே சில்ல விட்டா போகும், அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்குமா? இல்லை அந்த மலர்கள், அந்த டெக்கரேஷன், இல்லை நாதஸ்வரம், தவிழ், மியூசிக், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ திருமணங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதா பேச போகிறீங்க. இன்றைக்கி கால் பண்ணுங்கள், 416-644-6222. அப்படி இந்த ரெண்டுலேயும் ஜென்ரலான தலைப்பு வேணாம் அப்படின்னா, உங்கள் திருமணத்தில் நடந்த மிக சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இருந்தால் அதையும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்குறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் தான். அந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் அத்தனை ஸ்கில்ஸ் இருக்குது. உங்கள் திருமணத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லலாம். வழக்கம் போல் வேறு யார், நம்ம தலை தோனி தான் முதல்ல நிற்கிறாரு. ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் பண்ணுற அவரோடு ஆரம்பிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு நிகழ்ச்சி ஏகபோகமாக நல்லா நடக்கும். வணக்கம் தலைவரே.
2: வணக்கம் ராஜா, அப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி அதுக்காக. எப்பயுமே நீங்க காத்திருந்து இந்த ஃபர்ஸ்ட் பூஜையை வந்து உங்க கையால தான் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் வந்து இந்த கல்யாணம் நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்க கூட்டிருந்து ஆரம்பிச்சா கரெக்டா சிறப்பா இருக்கும்.
2: அதுக்கு நன்றி. அந்த இதுக்கு அந்த தலைவர் அப்போ என்னடா சீஃப் கெஸ்ட் மாதிரி வச்சிருக்கானே.
1: அது சரி, கரெக்ட் தான். நீங்க பல கல்யாணங்கள் படிச்சு பார்த்திருப்பீங்க, கட்டி இருக்கீங்க, தெரியுது.
2: கல்யாண வீடுகள் எனக்கு எங்கிட்ட ஊர் முறையில இப்ப இலங்கையோ இந்தியாவில, நான் இந்தியாவில மாதிரி பண்ணினேன், நான் மாதிரி பண்ணினேன்.
1: ஓகே,
2: அவர் சிலங்கன், வைஃப் சிலங்கன், இந்தியாவில.
1: பெசன் நகர்ல எந்த கோயில்ல எங்க எங்க நடந்தது உங்க திருமணம்? ஏன்னா பெசன் நகரே சூப்பர்.
2: பெசன் நகர் பீச்சுக்கு முன்னக்கே அங்க வீடு
1: ரெண்டாவது சூப்பர் ஸ்பாட், வெரி குட்.
2: அங்கதான், அதுலதான் நடந்தது. அப்ப மாலை எல்லாத்துக்கள் பூக்கள் நிறைய பக்கத்துல திருத்தானே, அங்க அஷ்டலட்சுமி கோயில் அது
1: எல்லாமே
2: இருக்கு. அப்ப அது நடந்தது, அதே வீட நான் 88 மாதிரி பண்ணான். எனக்கு இந்த அப்பா அம்மா தவறுங்க, நான் ஒரு ஆள் தான் கேட்டேன். அவ்வளோ தம்பி வந்து தான் நீங்க இப்ப எல்லாரும் இலங்கையில இருந்துதான் வந்து இந்த கல்யாணம் அட்டன் பண்ணாது.
1: ஓ, ஆனா எதனால நீங்க இந்தியால நடத்தினீங்க திருமணம்? அங்க நடத்தினது அவங்களுக்கு விருப்பத்தினால அங்க பண்ணீங்களா? ஏன்னா எல்லாரும் அங்கிருந்து இங்க வந்து அட்டன் பண்ணாங்க. பல பேரை வந்து நீங்க வர வச்சிருக்கீங்க உங்க கல்யாணத்துக்கு. ஸோ டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி அது
2: இல்ல, நாட்டு அக்கா போகல, நான் ரிசீவ் பண்ணியா சிபிசி கிடைக்கல. அப்ப
1: அதனால இங்கே இந்தியாவில் இப்படி. ஆனால் உங்கள் இது வந்து ஆக்சுவலி இப்போ அதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. வேறு ஒரு ஊரில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து ட்ராவல் புக் பண்ணி ப்ரைவேட் ஜெட் இல்லை ஃப்ளைட்டை புக் பண்ணி அங்கே போய் இது துபாயில் போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்போயே 88 டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்ணியிருக்கீங்க.
2: பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து வாழ்த்திச்சினம் குடிச்சினம் உங்களோட டிஐஜி கூட அவர் பெரிய தேவசகாயம் அவர் கூட வந்திருந்தார். அவர் எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட். அவர்
1: அவர் நினைச்சிருப்பார் மனசுல எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பேன் இன்னைக்கு பாரு உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லி.
2: அவர் கடைசிய உதவி செய்து எங்கட குடும்பத்தையே நான் இங்க கூட்டிக் கொண்டு வந்த இருந்த கிளியர் சிறச்சிர வந்தது இருந்த அங்கே அங்கிட்ட கல்யாணம் அந்த மாலைகளும் இதுகள் பூக்களோட எல்லாம் பாக்கிக்கணும்னு வீட்டு எல்லாது எல்லாம் நல்லா இருந்துச்சு.
1: உங்களுக்கு எந்த இது ரொம்ப விருப்பம் இந்த திருமணத்திலே பூக்கள் டெக்கரேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப
2: மாலைகள் ஒரு நாளைக்கு இல்ல பழங்கள் எல்லாம் இருந்தது இருக்க வந்திருக்கிறனும் இல்லாது
1: இறங்கிதான்
2: வேப்ப தெரியாத
1: மெயினா அந்த உங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த மல்லிப்பூ தான்.
2: அந்த உண்மையா அது என்ன சொல்லுங்கோ அந்த அலங்காரம் வேற. இப்ப இலங்கையில நடந்தா அப்படித்தான் நடக்குது ஆட்டக்கல் எனவுது அந்த
1: அலம்பு
2: இங்க அன்றைய கூட இங்க பிடிச்சது மாப்பிள்ளை அழைப்பு எல்லாரும் அந்த டேபிள்ல பிரிம்ப இருந்து சந்திச்சு ஒவ்வொருத்தர் மாக்களை கண்டு கதைக்கிறது கொள்ளுறது எல்லாரையும் கத்திக்கலாம் தானே. இங்க ஒரு பிரச்சனையும் அண்டி இல்லதானே.
1: அந்த சரி
2: மத்தத வந்து இங்க பார்த்தா சாப்பாடு
1: நீங்க எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு அப்புறம் மத்த நேர்களுக்கு ஏதாவது விட்டு வைப்போம்.
2: அது ஓ அதுவும்
1: தெரியாது
2: அங்கேயே போயிட்டுலாம். அப்ப அது சொல்லி அது முடிஞ்சது.
1: பாடல் என்ன கேட்கலாம்? பாடல்
2: பாடல் வந்து இன்னைக்கு தாமினி அக்கா அந்த மன தைரியத்துக்கும் அவருக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடத்துக்கும் தாராவும் ஒரு காற்று நயனு எவ்வளவு என்ன சொன்னாலும் பரவாயில்லோ உனக்கு தெரிஞ்சது மிசியது என்று அந்த ஹஸ்பண்ட் கொடுத்த அந்த ஃப்ரீடம் அவைக்கு அப்படி எல்லா ஹஸ்பண்டும் கொடுக்கணும் மனைவிமா இருக்கு சொல்லிக்கொண்டு அது மாமோய் மம்முட்டி அடுக்கப்போம்
1: இன்னைக்கு
2: தூள் பறக்குது அவைக்காக எல்லா கணவன் மனைவிக்கும் ஆனா அவையவே இந்த கணவன் மனைவிக்காக தான் இதை பார்த்து
1: மம்பட்டியான் பாட்டை நீங்க வந்து கணவன் மனைவிக்காக டெடிகேட் பண்ற மொதல் ஆள் நீங்க தான் போங்க. நல்ல பாட்டு தான். ஓகே உங்களுக்காக கண்டிப்பா அந்த பாட்டு வரும். ரொம்ப நன்றி. வணக்கம் போல சிறப்பா ஆரம்பிச்சு வச்சிருக்கு. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் டாக்டர் அப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் நல்லா இருக்கேன். டான்வில் சந்திரன் காலை வணக்கம். மங்கை சுந்தரம் உங்களுக்கும் சிஎம்ஆர் சார்பாக இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பர்.
3: எப்படி ஒரு மரங்கள் பூக்கன்றுகள் அந்த செய்து வச்சிருக்கீங்க அந்த ஸ்டேஜ்.
1: ஓ புரியுது புரியுது. நீங்க இதுல இந்த இடத்துல சொல்றீங்க நியூ மார்க்கெட்ல அந்த கிரீன் ஹவுஸ் இல்லையா மேடிசன் கிரீன் ஹவுஸ். ஓ மேடிசன் கிரீன் ஹவுஸ்ல வந்து நீங்க சூப்பர் செட்டப் ரீசெண்டா கண்டினியூஸா 4 வெட்டிங் புக்கிங்கும் அங்க இருந்து தான் மேடிசன் கிரீன் ஹவுஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டு வந்தேன் போன வாரமும் கூட.
3: ஒரு வித்தியாசமா இருந்து ஒரு ஒரு நேச்சுரல் மாதிரி
1: என்ன ஆமா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த செட்டப்
3: ஒரு
1: உங்க திருமணம் எங்க நடந்தது? கனடால இல்ல மண்டபத்திலயா கோயில்லயா எப்படி உங்க வெட்டிங் எப்படி
3: நடந்தது? ஹோல் ஒன்லாம் நடந்தது ஆனா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் வித்தியாசமா என்ன என்னன்னா அந்த பொண்ணு இருக்கிறாங்க வைபை பார்க்காம போற ஊர்ல இருந்தது.
1: எப்படி எப்படி பார்க்கவே இல்லையா உங்களை?
2: அன்னிலிருந்து
1: மூணு நாளைக்கு இவங்க பாக்கவே இல்லையா?
2: இல்ல, கல்யாணத்துக்கு முன்னம் பொண்ணு இருக்குன்னு சொல்றது இந்த சம்பிரதாயத்துல தாலி கொடி சேர்ந்து வடிவ ஒழுங்குபடுத்தி அது செய்து மூணு நாளைக்கு நாள் அது எப்ப வெடிங் வருதோ அந்த நாள் மட்டும் சந்திக்க கூடாது. அதான் இந்த கல்ச்சர் இது.
1: ஓ ஓகே, எங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்.
2: அப்ப வேறுபடியாதான் சில டேக்கில் அப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தச்சில அவ கிளீன் பண்ற டைம் நீ போட்டீங்கன்னா தெரியாது அப்படின்னு கொலைச்சு போறோம்னா அவங்க மெசேஜ் கொடுக்குறேன். அங்கே படிக்கலாம் அவங்க தெரியும் ஒரு அரை மணி டிராவலிங் டைம் இருக்கும் அரை மணி அவன் ஓடிதான்
1: அந்த அந்த டிராவல் டைம்ல நீங்க பாக்கலாம் அவங்கள. சொல்றப்பதான் நமக்கு பாக்கவே தோணும்.
2: அடுத்து நீங்க ஒரு ஒரு நினைக்க ஒரு மூன்று நாலு வாரத்துக்கு முன்னாடி கேட்டு அதாவது ஒரு சொல்ல முடியாம ரெண்டு வரை சொல்லாத ரகசியம் இதா இருக்குன்னா நான் பண்ணேன் யோசிச்சு வச்சிருந்தேன். உண்மையிலே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லவும்
1: சொல்லுங்க பிளீஸ்.
2: நான் நம்ம வந்து திருமூரில் வேலை செய்யறேன், டிரைத்தூர்ல வேலை செய்யறேன், அப்ப நான் நேஷனல் மேனேஜரா வேலை செய்யறேன். அப்ப அங்க வேலை செய்யற ஸ்டாஃபை பார்த்தா சில எங்களை அந்த டிப்ஸ் சில எங்களை 5:55 பாருங்க பிரிச்செடுக்குங்க. எனக்கு கவலையா இருந்தது என்ன அப்ப என்ன செய்வேன்னா அது நேரம் இந்த டிரைத்தூர் ஸ்பீடுக்காக இப்ப 25 அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு நீங்க 5:55 அவன் அதை எடுக்கிறதே டைம் போயிடும். நான் சொன்னா 20 எடுத்துட்டு அவ வேலை 30 கொடுத்து நைசா அனுப்பி விட்டுருவாரு. அனுப்பிட்டு என்ன செய்வேன்னா ரெண்டு மூணு காஃபியை வந்து நான் பண் பண்ண
1: மாட்டேன்.
2: நான் இது கவுண்ட் பண்ணி இல்லாமல் ஓவரா இருக்கிறது நான் இது எக்ஸ்ட்ரா காசு வந்துட்டு அவையிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு இந்த ஸ்டாஃபுக்கு. அப்ப அவன் வந்து டிப்ஸ் வந்துட்டு சேவன்னு அவன் சொல்லிடலாம். ஓ என்ன இவர் வந்து வேறு செய்தா தங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அவர் டிரைவர் நில்லுங்க ஒரு கொஞ்சம் இதை முடிச்சு என்ன ஆனா அவைக்கு தெரியாது என்ன என்னட்டு அந்த டிப்ஸ் வந்து அந்த நாங்கள் ஒரு 7 weeks வந்து கண்டினியூவாவே நம்பர் 1 இருந்தாங்க. கவலையா இருந்தது
1: வெரி இன்ட்ரெஸ்டிங், நைஸ். ஆனால் நீங்கள் இதை வந்து இவ்வளோ பர்சனலான விஷயத்தை எங்கள் எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணதுக்காக நன்றி.
2: நினைக்கிறேன் இது 10 நாள் வந்துருக்கேன் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ 5.5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் சேர்த்து வழியாக இப்போ யோசிச்சுட்டு நான் சேர்த்து நான் உண்மையிலே 5 கூட நான் எடுக்க மாட்டேன். நான் என்னுடைய ஷேர்த்துகள் ஒரு ஒரு வாலெட்டுகளை ஒன்றுமே நான் கொண்டு போக
1: மாட்டேன். வெரி குட். ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
2: இல்லை, நிறைய நேர்கள் வருவார்கள் அவருடைய பாட்டை
1: கேட்டுருவோம்.
2: அதுக்கு ஏதாவது புது பாட்டு
1: புது பாட்டு இருக்கு. ஆமாம், புது பாட்டு உங்களுக்காக புத்தம் புதிய பாட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், போட்டுறேன்.
2: உண்மையிலே உங்களோட கருத்து மிகவும் சரியான அந்த என்னன்னு சொல்றது அந்த 3 சந்திரனை பார்க்க கஷ்டமா அந்த நேரங்களில்
3: அங்க மழை இருட்டுக்குள்ள காண முடியாது. அப்ப அவங்க சொல்லுவாங்க மூன்றாம் பிற சந்திரத்தை பார்த்து நல்லா முடிச்சுட்டு இருக்காரு. அது மாதிரி வந்து மூன்றாம் பிற சந்திர மாதிரி பார்த்தது என்று கூறிக்கொண்டு விளைவருவேன்.
1: என்ன ஒரு ஆச்சரியம், என்ன நடக்குது?
2: இந்த கிழமை கொஞ்சம் பரவாயில்ல, மூன்றாவது ஆளா வந்துட்டேன்.
1: ஆமா
2: ஆமா, வார வார கிழமையும் பாப்போம். விலக்கி எழும்பி இருந்தா வார கிழமை விடுமுறை இருந்தா டைம் இருந்தாலாம் பிஸியா இருந்தா ஒண்ணு. அது இல்ல அதை சொல்லிக்கொண்டு விதரம் நல்லா இருக்கீங்க. கொஞ்சம் நேற்று தான் மழை சும்மா அப்படி பிடிச்சது.
1: இங்கேயும் சூப்பர் மழை. ஆமா, உங்க டபுளா இருந்திருக்கும் உங்க ஊர்ல எப்படியும்.
2: ஆமா, எங்களுக்கு சம மழை நேற்று பின்னேறம்.
1: சூப்பர்,
2: நல்ல விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அட்டெண்டன்ஸ் தான்.
1: என்ன, ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சுன்றதா?
2: இல்ல என்னண்டா, நாங்களும் கரவங்கே பாடுறோம், சுதா வாடுறார். இவனாவது வந்து சொன்னா எங்களை என்ன, உங்களோட என்ன என்ன ஷோ இதுல டிவிஐல செய்றீங்களா?
1: மியூசிக் கனெக்ட்ல. மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு
2: கவனிப்பு
1: சார். அப்படி இத வன்மையா கண்டிக்கிறேன் மயிலா,
2: இது என்னால தாங்கவே முடியல. செய்யறது சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வேற இருந்து பாடினா சந்தோஷம்
1: தான்.
2: அதை சொல்லிக்கொண்டு உங்களோட கலைஞர்கள் வந்தால், இதுல நிறைய இஷ்யூஸ் இப்ப போய்கொண்டிருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, நிறைய நல்ல இதுகள் நடந்து கொண்டு என்ன செய்யறாங்க, வித்தியாசம் வித்தியாசமா டெக்கரேஷன்ஸ் அதுகள் எல்லாம் முந்தையே. பட் அந்த
1: இது வந்து உங்களது கல்யாணம் வந்து இது அரேஞ்ச்டா இல்ல?
2: அரேஞ்ச்
1: மேரேஜ் தான். முதல்ல அவங்கள எப்படி பொண்ணு பார்க்க போனது எப்படி இருந்தது, அந்த அந்த செக்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. பொண்ணு பார்க்கறது தான் மெயின்.
2: பொண்ணு பார்க்க போனது, பொண்ணு லெட்டர் தான் வந்தாங்க.
1: ஓகே, போட்டோ கூடயா?
2: போட்டோ அத பார்த்தது. அப்ப இது வாட்ஸ்அப் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப போஸ்ட்ல தான் போட்டோ வந்தது. அத பார்த்து தன்ன வீட்டை பார்த்து சொன்னாங்க, ஓகே அவ கொழும்புல இருந்தவ.
1: இப்ப முதல்ல பேசுனீங்க,
2: அப்புறம் என்ன எல்லாம் ஓகே என்ன? பிறகு அங்க இந்த நாளும் கோல் தானே, அது கேக்கச்சுக்கான காசு
1: கொஞ்சம் கூட லவ் மூட வந்து புரிஞ்சிக்காம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, என்ன பண்றது?
2: அது அந்த நிலையில போன்ல அது ஒரு இது இருக்குது. பிரான்ஸ்ல இருக்கேக்கு அங்க ஒரு இது.
1: எப்ப நேர்ல எப்ப மீட் பண்ணீங்க?
2: நேர்ல இதுக்கு வெட்டிங்கு இந்தியால தான் நடந்துச்சு. அப்ப போயிருக்கேன் நான், இங்க இருந்து போய் அங்க போய் லேண்ட் பண்ணோன்னதான் மீட் பண்ணிருந்தேன்.
1: ஓகே,
2: அதுக்கு பிறகு
1: உங்க உங்களுடைய ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு, நீங்க வந்து உங்களை மாதிரி அந்த அந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்களாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் மீட் பண்றப்ப ஏதாவது பண்ணிருப்பீங்களே, நீங்க சும்மா இருந்திருக்க மாட்டீங்களே, என்ன பண்ணீங்க?
2: கொண்டு போய் கொடுத்தாதான், உடுப்பு கொண்டு உடுப்பும் செயின் ஒன்று கொண்டு போய் கொடுத்தேன்.
1: அவ்வளவுதான், வேற எதுவும் குறும்பு பண்ணலையா?
2: இல்ல இல்ல, ரெண்டாவது எல்லாம் ஃபேமிலி, எங்கட ஃபேமிலி ஃபுல்லா வந்திருந்த ஒரே வீட்டுலதான் இருந்தேன். ஒரு பெரிய வீடு ஒன்று எடுத்தாங்க. எல்லாருமே உண்டா இருந்தபடியா ஒண்ணுமே செய்யல. நாம போய் இறங்கினது இரவு ஒரு 12 மணிக்கு. அப்ப ஒண்ணுமே செய்யலாது. அப்ப சும்மா போய் தான் இதெல்லாம் கொண்டு போனேன். அப்ப என்ன, அப்ப என்ன சொன்னா, ஓகே
1: உங்களுக்கு திருமணங்கள்ல பிடித்த விஷயம் என்னது?
2: அந்த அளவுக்கு இப்ப ஊர்லயும் செய்யறேன், நாங்களும் கிராண்டா தான் எங்கட வீட்டுல எல்லா கல்யாணமும் செய்தது. ஆனா இங்க டெக்கரேஷன்ஸ் அந்த இதுகளை பொறுத்தவரையில எல்லாமே நல்ல வடிவ அழகாத்தான் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனா அந்த இப்ப அது அவைவேண்ட விருப்பம், ஆனால் அந்த விழாக்கள்ன்றது இப்ப உதாரணத்துக்கு என்ன மெஹந்தி அது இது என்று சொல்லி ஒவ்வொரு இந்த எக்ஸ்ட்ராவா விழாக்கள் நிறைய வருது. ஆனா அந்த பழைய அந்த என்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நாள் மற்றது பொண்ணுருக்கு அப்படி இப்படி எல்லாம் ஊர்ல செய்வாங்க, அதுகளெல்லாம் நாங்கள் இங்க மிஸ் பண்றோம். அதை ஒண்ணும் செய்யல எல்லாருக்கும் நிலைமையிலும் அப்படி. அப்ப அதுகள் ஒன்றொழிய மற்றும்படி இங்க கொஞ்சம் கூட அதுகள்ல விழாக்கள் கூடுதலா வைக்கிறது அதெல்லாம் ஓகே தான். மற்றது நல்லா செய்யறாங்களா அதுகள்ல
1: உங்களுக்கு அப்ப ஃபேவரட் என்னது ஒரு திருமணம் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் பார்ட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
2: முன்னுக்கு வாரது வந்தால் அந்த ஒருதரையுமே பார்க்க விடாம அந்த நிக்கிறதும் சரி, ஒரு ரெண்டு சைடு நின்று போட்டா அது வேற விஷயம், கூட தான் வேணும். ஆனா அந்த எல்லாரையுமே மறைச்சு கொண்டு நீ பார்த்தா பேர் பார்க்காட்டா போன்னு சொன்ன மாதிரி இதண்டினா அந்த சில வழியில அந்த என்ன வெள்ள வேறு இனத்தவர்களும் வருவார்கள். அப்ப அவர்களை கூட பார்க்க விடாம அவர்கள் சில பேர் எழுப்பி வந்துருவார்கள். ஆமா, அதை விடாமல் எல்லாருமே போய் நிக்கிறது சொந்தமா நிக்கிறது ஓகே, ரெண்டு பக்கம் நின்றா
1: ஓகே,
2: நடுவிலையுமே மறைச்சி கொண்டு நின்று மற்ற அந்த கூக்காட்டுறது அது ஐயரம் சொல்லி இருந்தரம் அப்படி செய்யாதீங்க அதை வாழ்த்துங்க அப்படி இப்படி என்ன அவர்கள் இல்ல ஊட்டுதான்
1: கத்த போறாங்க. ஆமா, ரவிபாலாவும் பல முறை சொல்லியிருந்தாரு.
2: ஆமா, அது கொஞ்சம் இதுதான், ஆனா அது அவர்கள் சொல்லுவார்கள் இல்ல அது நாங்க சந்தோஷப்படுறவா என்ஜாய் பண்றோம் இதன்ற மட்டும் அதுகளை கொஞ்சம் இதண்டி ஏதாவது வேற ஏதாவது செய்யலாம் இல்ல கை தட்டலாம் அப்படி ஏதாவது செய்யலாம் இல்லையே அந்த இதுதான் ஒரு விஷயம் ஒன்றா இருக்கும். மற்றது இன்னும் கொண்டு எங்கடா இது எல்லாம் வெடிங் முடிஞ்சோடனா பொண்ணு மாப்பிள்ளையே எல்லாமே இருத்தி அந்த முண்டி எல்லாம் இருந்துச்சு அவையதான் போய் முதல் சாப்பாடு எடுத்து அப்படியே அந்த சாப்பாட்டை வீடியோ எடுத்துட்டு அவைகள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வார மாதிரி வந்து இருந்து சாப்பிட விடுவாங்க. நடந்திருக்கு அவர்கள் இருக்கவே நிலம் இல்லாம நாள் முழுக்க நின்று நின்ற சந்தர்ப்பங்கள் கூட அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்ல அப்படின்னா இல்ல வா இரு முதல்ல வாழையில போட்டு ரெண்டு பேரும்
1: அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இப்ப வந்து மண்ட மற்றவங்களும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வாழ்த்தலாம் அப்படின்னு அதெல்லாம் மிஸ் ஆகும். ஓகே,
2: இப்ப பொண்ணு மாப்பிள்ளதான் கடைசியா வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு காய்கறி பிரியாது சாப்பாடு கரியல் மிச்சம் இருக்காது அவளாத்துக்கு நிலைமை இருக்கும். அப்ப அதெல்லாம் சில பிரச்சனைகள் பார்ப்போம். எனக்கு வேலாயுதம் படத்துல இருந்து தலைவரும் புட்டுப்பாட்டு கட்டபடியா மஞ்சள்
1: வேலாயுதம் திரைப்படத்துல இருந்து சில்லாக்ஸா? ஓகே, ஆனா மஞ்சனத்தி வந்து அந்த படத்துல வர்றாது அந்த பாட்டு
2: ரெண்டு மூணு தான் இல்லையா ரெண்டு மூணு தான் நினைக்கிறேன் சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் இல்ல.
1: ஆமா, சில்லாக்ஸ் வந்து அந்த படத்துல தான், பட் மஞ்சனத்தி பாட்டு வேற இல்ல.
2: நன்றி,
1: அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் ராஜேஷ்,

0: நல்லமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி?
1: சிறப்பா, அதே மாதிரி நானும் ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா. நேத்து வந்து கிளீனிங் இன்ட்ரெஸ்டிங் தான் நேத்து. ஆமாம், நிறைய வேலை இருந்ததே நான் எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு இருமா இன்றைக்கி ஒன்று பிரேக் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் டேக்கு மேலே அதுக்கப்புறம் பிரேக்கை போட்டு ரெண்டு பேரும் லீவை போட்டு எவனையும் டே கேரில் விட்டதுனால ஹவுஸ் அப்பாடான்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்.
0: அப்போ நல்ல பிரியாணி கிடச்சிருக்கேன்.
1: கரெக்டு சார், என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணிட்டீங்க. எக்ஸாக்ட்லி நேற்று வந்து பிரியாணி தான். பல வருடங்கள் ஆனதுனால நேத்து வந்து நம்மளே ஆக்சுவலி வெளியில வாங்கி சாப்பிடறத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். அப்புறம் அது ஒரு கனெக்டே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்மளே எடுத்து சமைச்சு ஜாலியா சூப்பரா இருந்தது.
0: எங்களுக்கு
1: தேவை மத்ததெல்லாம் சுவாரஸ்யமாவே இருக்காதே.
0: அதுதான் மூத்த பிள்ளையோட எங்க அம்மா அம்மா வீட்டுல, அத கிராண்ட் ஃபாதர் வீட்டுல மூத்த மகள் தான் மூத்த பேர் அப்படில.
1: ஓ ஓகே, அவரு
0: அதனால அவ்வளவு எதிர்பார்ப்பு, அவ்வளவு இது ஆர்வம். அப்பா வீடு கட்டி வீட்டோட வீட்டுல பெரிய ஹால் ஒன்று கட்டினாங்க கல்யாணம் பண்ண.
1: உங்க கல்யாணம் பண்றதுக்காக வீடு கட்டி ஹால் கட்டினாங்களா?
0: இல்ல, வீடு கட்டுற நேரம் வீட்டுல பெரிய ஹால் ஒன்று கட்டினாங்க, ரிசப்ஷன் ஹால் மாதிரி. அந்த பெருசு முழு வீட்டு அந்த சைட்ல முழு வீடும் அந்த ஹால் தான். அந்த சைட்ல டைனிங் ரூம் சொல்லி கட்டினாங்க, அது தேர்ட் டைனிங் ரூம் தான், பெரிய ரூம். அதுலதான் கல்யாணம் பண்ணணும், மகளோட கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி எத்தனை வருஷம் சொன்னாரோ தெரியாது எனக்கு, சின்னத்துல இருந்து தெரியும். அப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் சைடு எங்க அம்மா நான் சின்ன வயசுல செத்துட்டாங்க, அதனால இந்த சித்திகள் இந்த மாமா மாதிரி எல்லாருக்கும் நான் புள்ள மாதிரிதான்.
1: ஆனா இது புதுசா இருக்கே, கல்யாணத்துக்காக வந்து பட்டு புடவை எடுப்பாங்க, தங்க நகை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு மண்டபத்தையே கட்டியிருக்காரு அவங்களுக்காக.
0: ஆமா ஆமா, வீட்டோடய
1: ஒரு பெரிய
0: ஹால் ஹால் அது. அப்ப அதுலதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப எங்க சீசன்ல அப்ப எல்லாம் கொஞ்சம் வெளியே போய் அந்த பேங்கர் ஹோல் மாதிரி அதுல கல்யாணம் பண்ற அந்த சீசன் தொடங்கிருச்சு வீட்டுல பண்றத விட்டுட்டு. ஆனால் இவர் வேணாம், நாங்க வீடு கட்டினதா சொல்லி எனக்கு சின்ன ஞாபகம் சொல்லி சொல்லி கட்டினார் கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்னு. அதனால மிச்சம் பிளான் பண்ணி அவரு வீட்டுல பெரிய முத்தங்கள் எல்லாம் இருக்கு, அந்த முத்தத்துல எல்லாம் டென்ட் அடிச்சு பெரிய டென்ட் ஆண்களுக்கு வேற அந்த அதுல டென்ட் வீட்டிலே கல்யாணம் பண்ணணும். இவ்வளவு சொல்லி பார்த்தோம், நான் எங்க சித்தப்பா வச்சு சொன்னோம், அவங்கள வச்சு சொன்னோம், இவங்களை வச்சு சொன்னோம், யாருடையும் பேச்சு கேட்கல. அவர் நான் வீடு கட்டினது எந்த மகளோட கல்யாணம் நான் வீட்டுல பண்ணணும் அப்படின்னு.
1: சூப்பர்.
0: அப்ப நான் பிடியா பிடிச்சேன், நல்ல டேபிள் எல்லாம் போட்டு அந்த கீழே உட்காந்து எல்லாம் சாப்பிடக்கூடாது, டேபிள் போடணும் அப்படி இப்படி. அப்ப அதனால போடலாமுன்னுதான் வெளியெல்லாம் டென்ட் அடிச்சு அப்படி பண்ணினாங்க. பெரிய பிரமாண்டமான ஒரு கல்யாணம் நமக்கு ஊர்லயே, அது ஒரு ஒரு திருப்பமுனையா இருந்தது. அதுக்கு அப்புறம் அது மாதிரி எல்லாரும் கோபி பண்ணினாங்க. உண்மையில அது நல்லா இருந்தது. உண்மையில
1: உங்களுக்கு ஃபேவரட்டான போர்ஷன் என்ன ஒரு கல்யாணம் உங்களோட கல்யாணத்துல? இல்ல,
0: எனக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த கிறிஸ்டியம் படி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அவங்க கூட பண்ணி எல்லாம் விட்டாங்க. அப்பா என்ன விருப்பத்துக்கு அதெல்லாம் விட்டாங்க. அடுத்து எல்லாம் அந்த காலம் எல்லாம் பெருசா அந்த வீடியோ ஆடியோ எல்லாம் இல்ல, ஆனா இந்த வெட்டிங் வீடியோ பண்ணாங்க எல்லாம் அந்த கிராண்டா பண்ணினோம் எல்லாம். அதை விடுங்க, இப்ப அந்த காலத்து கல்யாணம் இப்ப கல்யாணத்துக்கு முன்ன அந்த வித்தியாசங்கள் என்னன்னு சொன்னா, இப்ப நான் கல்யாணத்துக்கு முந்தைய அப்ப சொல்லிட்டா த்ரோன்ல ஏறினா நீ கீழே பாத்துட்டு இருக்கணும், சிரிக்க கூட அங்க இங்க பாக்க கூட, நாணமா இருக்கணும் அப்படி அந்த அப்படி அப்படி எல்லாம் சொன்னாங்க.
1: அதெல்லாம் இப்ப இல்ல, வரும்போதே பொண்ணு குத்தாட்ட போட்டுதான் வருது.

0: மாதிரியே வர்றாங்க. அந்த நேரம் நானும் உண்மையில நானும் வந்துடும். அந்த கல்யாண ட்ரெஸ் போட்டு பெண்ணை கூட்டிட்டு வரணுமே, அந்த வெக்கம் கூச்சம் எல்லாம் வந்துடும். யாரையும் பாக்கிறா கீழே பார்த்துட்டு இருக்கிறேன், மேல தூக்கினாலும் கீழதான் பாப்பேன். அது வீட்டோட என்ன இருக்கு, மேல தூக்கி தூக்கி விடுவாங்க, மூத்தானா கீழதான் விழுந்துடும். அது அது இப்ப இல்ல. அடுத்தது இப்ப வந்து எல்லாம் ரிசப்ஷன் ஹால், பேங்கட் ஹால், வீட்டுல அந்த கல்யாண கலைன்றது குறைஞ்சிருச்சு. அதுக்காக வீட்டை டெக்கரேட் பண்ணி அந்த ஓப்பன் ஹவுஸ் வச்சு வந்துட்டு போவாங்க ஒரு நாளோட. அது சரி, அந்த காலம் அப்படி இல்ல. 1 மந்த்துக்கு முந்தையே வர வந்துடுவாங்க ஆட்கள், விசிட் பண்ணுவாங்க, என்ன வேணும் ஏது வேணும். அடுத்து இந்த வெட்டிங் இருக்கு, இந்த சித்தப்பா பெரியப்பா அவங்களோட பிள்ளை எல்லாம் சரி, பெரிய மீட்டிங் அந்த ப்ரோக்ராம்.
1: அதுதான் ஒரு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய யூனியன் மீட்டா இருந்தது.
0: எல்லாரும் சேர்ந்து ஆனா எல்லாம் எழுதி எழுதி தாள்ல இத்தனை பேர் சொல்லணும், என்ன சமைக்கணும், எப்படி அது எல்லாம், இத்தனை கார் போகணும், அப்படி இப்படி எல்லாம். அது வேற இப்ப அதெல்லாம் இல்ல. அடுத்தது இப்ப நிறைய ஃபங்க்ஷன், என்ன என்ன ப்ரப்போசல், என்கேஜ்மெண்ட், அது இது. ஆமா, அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்ல. ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். அதோட வெட்டிங் ரிசப்ஷன் வைப்பாங்க. இந்த முறை இப்ப இப்ப எல்லாம் ஒரு 5 ஃபங்க்ஷன் எனக்கு இப்ப அடுத்த கிழமையில இருந்து 5 ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங்க்கு 5 ஃபங்க்ஷன். அது மாதிரி அடுத்தது நல்லா இருக்கும். எல்லாம் அடுத்த வீட்டுல ஆட்கள் சமைக்கிறதுக்கு அந்த டீ ஸ்வீட் எல்லாம் பண்றது, ஒரு 1 வீக்குக்கு முதல்ல ஆட்கள் வந்து வேலை பண்றதெல்லாம் சொல்லியா இருக்கும். என்ன இப்ப அதெல்லாம் இல்ல. ஓட பண்ணினா எல்லாம் வீட்டுக்கு வர்றது, அந்த குதூகலம், அந்த அந்த இதே இல்ல. அந்த கிராமத்து இதெல்லாம் இப்ப இல்ல. அதுதான் கவலை. அடுத்தது வெட்டிங் முடிய அதெல்லாம் உட்கா, இப்ப வந்தவங்க எல்லாம் போனது அப்புறம் ஃபேமிலி எல்லாம் உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணு
1: அப்படியே பொறுமையா போட்டு பேசி அதுதான் பெஸ்ட் பார்ட், ரைட். ரெண்டு பேரும் கலாய்க்கிறது
0: கலாய்க்கிறது ஐயோ
1: பேசிட்டே
0: இருக்கலாம். எனக்கு தேவையான பாட்டு வந்து பாக்கு வெத்துல மாத்தி வச்சு பையன் வந்தாச்சு,
1: நல்ல பாட்டு, தாராள பிரபு திரைப்படத்துல இருந்து.
0: என்ன பின்னால இருக்கிறவங்க எனக்கு பேசக்கூடாது, நான் வச்சிருந்தேன்.
1: ஓகே, எஸ், புரிஞ்சுக்கிட்டீங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நம்மளும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுதான்
0: நினைச்சிருந்தேன்.
1: ஆமா, ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் கவர்டு. மத்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வச்சிருவோம், சரியா?
0: நன்றி
1: நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026. எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
10: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
9: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: காலையில் எடுத்தோடனே ஒரு முருகர் பாட்டு கேட்கணும் அப்படின்றது நம்ம தலையில் எழுதியிருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ராஜஸ்வரி அம்மா வந்திருக்காங்க, வந்த உடனே ஒரு முருகர் பாட்டு கேட்டாங்க. நம்ம ஏன் முருகர் பாட்டோட ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த பாட்டை போட்டேன். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். காத்திருந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: காலை வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு பிரேயரையும் போட்டு வந்தேன் ரவிபாலா சாருக்கெல்லாம், சீக்கிரம் குணமாயிரணும் அப்படின்னு சொல்லி. நான் மட்டும் இல்ல, இவங்க நேயர் சாரா வந்து பேசினாங்க இல்லையா, பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, உங்க நம்பரை கேட்டு அனுப்பியிருக்காங்க. பல பேர் உங்க நம்பரை கேட்குறாங்க. நான் வந்து நீங்க திடீர்னு ஒரு செலிபிரிட்டி ஆனதுனால என்னதான் இருந்தாலும் ஆர்டிஸ்டோட பர்மிஷன் இல்லாம உங்க நம்பரை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது இல்ல, அதனால ஓகே கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு லவ் கால்ஸ் தான் வரப்போகுது.
1: எடுத்துடலாம். நானும் காத கூர்மையா வச்சிருந்தேன், நல்ல நல்ல நல்ல அருமையான சீன் ஒன்று வரப்போகுது. ஆனா அது வேற இல்லையே.
0: ஆமா அச்சா, எங்களை ஏமாத்திட்டாங்க. நியாயமே இல்ல இல்லையா?
1: அது ரெண்டு மூன்று இது நடந்தது. நடக்கு தாரணியின் பாட்டுலயும் நல்ல ஆடியோ அதெல்லாம் சரியா இல்லாம போச்சு, அந்த பாக்ஸ் எல்லாம் பிரச்சனையா போச்சு.
0: ஆமா, யாரோ வந்து சதி பண்றாங்க நம்மள.
1: அது அது அது அது
0: உங்களுடைய முதல்ல ஆரம்பிப்ப சுவாமி, நீங்க என்னதான் வந்து இப்ப மோட்ச நிலைய அடைஞ்சாலும் இப்ப வந்து நீங்க ஒரு காலத்துல இருந்து இப்ப மானிட பதர்கள் போல வந்து தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டதுனால கல்யாணம் அப்படின்ற
1: கல்யாண விஷயத்துலதான் மூச்ச நிலையை அடையலாம். அதெல்லாம் மூச்சமே அடையலாம். அதான் பாயிண்ட், அதான் பாயிண்ட். இப்ப கதையோட கதைராஜ், உங்களுக்கு இப்பராஜ் வீட்டுல பொம்பளை எல்லாம் சமைக்கிறாங்க. ஏன் பொம்பளை மட்டும் சமைக்கிற, ஏன் ஆம்பளை சமைக்கிறது இல்ல, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா?
0: ஏன் வந்து ஆம்பளையும் சமைக்கிறது இல்லையா? ஓகே, ஏன்
1: கல்யாணத்துக்கு பிறகு ராஜ் ஆம்பளை எல்லாம் கைதி ஆயிடுவாங்க. கைதிக்கு அரசாங்கம் தானே சாப்பாடு போடும்,
0: அதனால கவர்மெண்ட் சாப்பாடுக்காக தட்டை எடுத்துட்டு அலுமினிய தட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், மணி அடிச்சா
1: வழக்கம். உலகத்துல எந்த மூலையை போனா இதுதான் வழக்கம், யாரை எடுத்தாலும் இதுதான் வழக்கம். அதனாலதான் கல்யாணமே பண்றதுதான் கல்யாணம். கலியண்டா துன்பம் நாங்களும் வந்து பாத்துறோம் துன்பத்தை வருவாங்க. அப்ப என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுதான் வாழ்க்கை,
0: அதுதான் வாழ்க்கை, வேற என்ன பண்ற முடியும்? ஆனா பல தத்துவங்களை இப்படி வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறீங்களே, இவ்வளவு வாழ்க்கை தத்துவங்களை வந்து கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, எப்படி அது எப்படி உங்களால முடியுது
1: சொல்லாதீங்க சார். நொந்து போன சாமி தான் இதெல்லாம் வரும்.
0: எல்லாரையும்
1: காணக்கூடியதா இருக்குது, எல்லாரையும் கண்டு கலைக்கலாம். இந்த இந்தியா நடக்கிற கல்யாணத்துல சில வேலைப்பழு அந்த பழு இந்த பழு ஓடிச்சிருந்தாக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துல சந்திச்சு கனகாலம் காணாத முகங்களை தான் காணலாம். அது ஒரு சந்தோஷம் இங்க நடக்கிற கல்யாணத்துல. அப்படியே இப்ப நம் நாம ஒரு ஆலங்கூலமா இருந்தாலும் படிவாய் போய் படிவா உடுப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் கலாதியா இருப்போம், கொஞ்சம் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்போம்.
0: ஒத்துக்கிறேன் கண்டிப்பா,
1: அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது. அதே மாதிரி எங்களை விட பொம்பளைகளுக்கு தான்
0: இல்ல
1: எல்லாரும் ஹாப்பிக்கா சந்தோஷக்கா செய்தது அவங்க அவங்க தகுதிக்கேற்ற செய்திகளும் செய்துட்டு போடணும், அது பிரச்சனையே இல்ல. ஆனா ராஜ் எங்கட ஊர் நடந்த எந்த கல்யாணத்தை எடுத்துக்கொண்ட ஊர் நடந்த கல்யாணம் தான் மறக்கல ராஜ்.
0: உங்களை நீங்க எப்ப உங்களோட டார்லிங் எப்ப மீட் பண்ணீங்க, எங்க மீட் பண்ணீங்க?
1: இல்ல ப்ரபோசல் தான்,
0: ப்ரபோசல். ஆனாலும் ஏதாவது ஒரு சந்திப்பு சுவாரஸ்யமா நடந்திருக்கும்ல?
1: இல்ல அங்க பொம்பளை பார்க்க போனதான் பிரச்சனை. அவங்க சொன்னாங்க ஓகே ஆக்கள் வருவாங்க, பொம்பளை பார்க்க வருது, மாப்பிள்ளை வருவார், மாப்பிள்ளை ஆக்கள் வருவாங்கன்னு ஒரு செட்டப் சின்ன செட்டப் ஒண்ணு செய்திருந்தாங்க. நாங்க என்னன்னா இதே மாதிரி ராஜ், இதே மாதிரி சொந்தங்களை கூட்டிக்கொண்டு வச்சிருந்தான், ஊரையே கூட்டிக்கொண்டு போயிட்டேன் ராஜ்.
0: நீங்க சொன்னீங்க இந்த கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு,
1: பயங்கர
0: ஒரு லாரி நிறைய ஆட்களை இறக்கினீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு. பிடிச்ச விஷயம் ஒரு திருமணத்துல என்ன உங்களுக்கு?
1: எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஆக்கள் எல்லாம் வந்து அந்த வாழ்த்தி ஆக்கள் எல்லாம் நிறைஞ்ச அந்த மண்டபம் நிறைஞ்சு இருக்கு, நாங்க தாலி கட்டுறோம் இல்ல, அது ஒரு எனக்கு சந்தோஷமான விஷயம். உடம்புக்குள்ளேயே ஒரு இதொண்டு ஓடும்,
0: யாருக்கோ கல்யாணம் நடந்தாலும் நமக்கு ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் வரும்.
1: உங்களுக்காக
0: சுவாமி
1: எனக்கு படம் தெரியல ராஜ், இந்த பாட்டு மட்டும் உன்னை ஒன்று
0: கேட்டே
1: சொல்லு.
0: இது யார், இது சாராவுக்காக நீங்க டெடிகேட் பண்ற பாட்டா இது? உண்மையவே சொல்ல மாட்டாங்க, மறைச்சிடுறாங்க. அந்த ப்ரீ வெட்டிங் அவங்க எவங்க பார்த்தாங்க, என்ன நடந்தது, லவ் என்னன்றத சொல்லல. நீங்களாவே வாக்குமூலத்தை குடுக்கறீங்களா இல்ல நாங்களே வந்து புலன் விசாரணை செய்யவா அப்படின்னு
1: கேட்டிருந்தேன். நன்றி
0: நன்றி பாலா, மீண்டும் சந்திப்போம். நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜ்.
0: காலை வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: தமிழ்
0: சினிமால வர்ற ஹீரோ மாதிரி வந்து திரிசாவை எப்படி விஜய் ஜீப்ல தூக்கிட்டு வந்து தாலி கட்டினாரோ அந்த மாதிரி நீங்க பண்றாள் இல்லையா? ஒரு கல்யாண சாப்பாடு வெயிட்டிங். ஆமா, ஃபுல் வெட்டிங் பிளானிங் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்து முடிச்சிடறேன் எல்லாத்தையும்.
2: நடக்குது எனக்கு வந்து கல்யாணத்துல பிடிச்சது வந்து அந்த எங்க உண்மையிலேயே எனக்கு இங்க இங்க பெருசா இங்க நடக்கிற பெருசா இது
0: விழுப்பம் முடிஞ்சிடும். எப்படி இருக்கணும் கல்யாணம்னா?
2: எனக்கு வந்து ஊர்ல வந்து நாங்களே வீட்டிலேயே சொக்கட்டா பந்தா சொல்லுவோம், அதெல்லாம் போட்டு வாழை மரம் கட்டி அதுல பழத்தை வாழைப்பழம் எல்லாம் தூங்கி செவ்வளவு
0: அதையும் கட்டி அது கூட ஒரு கலர் கலர் டியூப்லைட் கரெக்ட்
2: திருவிழாம் அவங்கள பார்த்து பலகாரம் சொல்றது எல்லாம் வருவாங்க சொந்தக்காரங்க வந்து அப்ப கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க நாங்களும் படி எங்க பலகாரம் எடுத்து சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்து அப்படியா டீ எல்லாம் வந்துருவாங்க அது ஃபன் உண்மையில
0: நீங்க பல பேரு கூட்டி இருக்கீங்க அதுல வந்து உங்களுக்கு மேஜரா பிடிச்ச விஷயம் அதுதான் இப்பயும் ஊட்டுறீங்களா இப்பயும் ஊட்டுற பழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு மோதிரத்தை எடுக்கிறது எனக்கு தெரியும் பியூட்டிஃபுல்லா நிச்சய நல்ல அழகா சொன்னீங்க என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க நீங்க
2: எனக்கு வந்து நீதிபதி படத்துல இருந்து
0: நீதிபதியா ஓகே
2: பழைய படம் அதுல ஒரு கல்யாண பாட்டு தான் பாசமலரி அந்த பாட்டு
0: எங்க ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன் ப்ளீஸ்
2: அது பாசமலரி அன்பில் விளைந்த வாசமலரி மனம் முடிக்கும் நாள் வந்ததோ நன்றியா
0: ஓகேண்ணா சூப்பர் பாசமலரே அன்புள்ள வாசம் வாசமலரே வா பாட்டு ஏன்னா நம்ம லிஸ்ட்ல இல்ல
2: சுசீலாவும் பழைய பாட்டு நீதிபதி நீதிபதி
0: நீதிபதி ஓகே தேடி பிடிச்சிடுறேன்
2: நல்ல பாட்டு
0: ஓகேண்ணா ரொம்ப நன்றி நீங்க அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிஸ்டர் பீம்சிங்
3: ஒரு படம் ஒன்று பாக்கிறேன் இந்த படம் மாதிரி ஒரு ஒன்று டைரக்ட் பண்ணலாம் ஒன்னு சோபனா பாக்கிறாங்க மாதிரி இந்த பக்கம் லோக்கல் பாஷையா இருக்கு இது நம்ம சோபனா
0: பக்கா அந்த அந்த இது நம்ம ஆளு படத்துல வர்ற சோபனா மாதிரி ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்ட ஆசையா உங்களுக்கு அது சரி
3: இது நம்ம ஆள்ல பாக்கிறா இல்ல படத்திலும் கண்ணாடி போட்டு தான் நடிப்பார்
0: ஆமா
3: இது நம்ம நல்ல படம் நான் அந்த படம் ஷூட்டிங்கா இருக்க இந்தியா ரெண்டு வரையும் கண்ணாடியை கலட்டி போடுவார் அந்த கண்ணாடியை போடுவார் மோமும் தெரியாது சோபனா வடிவான ஆள்
0: ஆமா ஆக்சுவலி வந்து அவங்க கல்யாணம் ரியல் லைஃப்ல கண்ணாடி போடுற ஆளே கிடையாது பட் படத்துக்காக வந்து கண்ணாடி போட்டு நடிச்சிருக்காங்க இல்லையா ஓகே உங்களுக்கு கல்யாணங்கள் அப்படின்னாலே ரொம்ப பிடித்த விஷயம் என்னது திருமணங்கள்ல
3: தாலி அடைக்க அந்த தாலி கட்டை
0: கிடக்கிறது அந்த கெட்டிமேளம் கெட்டிமேளம் அந்த போர்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சூப்பர் அவ்வளவுதான் சிம்பிள் முடிச்சாச்சு என்ன பாடல் கேட்க விருப்பம் உங்களுக்கு
3: இன்னைக்கு பழைய பாடல் ரீமிக்ஸ்ல இப்ப நல்ல பழைய பாடல்களை நல்ல செய்யறாங்க
0: ஆமா அதுல எந்த பாட்டு வேணும் உங்களுக்கு இப்ப
3: அதுல ஒரு நல்ல ஒரு பாட்டு போட்டுவோம் ரீமிக்ஸ்ல
0: ஒரு நல்ல பாட்டை போட்டுருவோமா ஓகே போட்டுருவோம் கண்டிப்பா நன்றி நன்றி மை டியர் அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம் சங்கீத கலாபூஷன் சங்கீத சூடாமணி கனடாவின் இசை குயில், இசை குயில். ஆனா எவ்வளவு பேருக்கு வருத்தம் பாத்தீங்களா, அந்த நெட்வொர்க் என்ன உங்களுக்கு சொல்லுங்க, அதை உடனே பேன் பண்ணுவோம். இப்ப வந்து நெட்வொர்க் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து கருத்தமச்சான் பாட்டு பாடினாலும் சரி, இல்ல அதே பாட்டை நீங்க வந்து பாடலாம், தாமரைப்பூக்கு பாட்டே பாடலாம் சரி.
1: ரொம்ப
0: அவர் ஒரு விருப்பம் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாரு, என்ன பாட்டது ஐயோ மறந்துட்டேனே,
1: கருப்பு தான்,
0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலை, கரெக்ட், கருத்த மச்சான் இல்ல, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலை,
1: அன்பாதா ஸ்ரீதான் கேட்டிருந்தானே தூக்கு போட்டு செத்துருப்பானே.
0: உங்களுக்கு அனுராதா ஸ்ரீராம் சாயல்ல குரல் இருக்குன்னு வேற வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு, இது கூட வேற என்ன வேணும் சொல்லுங்க.
1: இல்ல எங்களை பத்தி எனக்கு தெரியுது, அப்படி இல்லையா எனக்கே தெரியும்.
0: நீங்க கோவம் தான் ஆனா அனுராதா ஸ்ரீராம் மாதிரி வரும் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி
1: வந்தாலும்
0: எங்களுக்காக ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம்ல. ஃபோர்ஸ் பண்ணல, பட் ஆனா இன்னைக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா
1: எதிர்பார்க்கிறேன். வீட்டை வீட்டை கேட்கலாம், ஆறுதலா இருந்து
0: என்னைக்கு இருந்தாலும் ஓகே சூப்பர்.
1: எனக்கு வந்து எங்கிற கல்யாணம் இங்கதான் நடந்தது 94ல. அப்ப வந்து இங்க அந்த பெரிய கணக்கு இப்ப இருக்கிற மாதிரி நிறைய பேங்க்வெட் ஹால்ஸ் எல்லாம் அப்ப இல்ல, அங்க இங்க இல்ல. அப்ப ஒரே ஒரு ஹால், எனக்கு ஹோல் பேரு எகிங்டன் அண்ட் டஃப்ரின் இருக்கிட்ட ஒரு ஹோல், அதெல்லாம் நடந்தது.
0: ஐடியான்னு
1: சொன்னா அந்த எங்கட அம்மா அப்பா இல்ல, இங்க இல்ல, அந்த நேரம் கல்யாணம் நடக்க எங்கட கசினாக்கள் தான் இருந்து எல்லாம் செய்து வச்சது. அதே மாதிரி இவருக்கும் இவரு அம்மா அப்பா இல்ல, இவட அண்ணா தான். அந்த என்ன சொல்ற, அந்த ஒரு வயதுக்கும் அந்த வயது வந்தாக்க இருந்தா தான் இந்த டைமுக்கு இது செய்யணும், அந்த ஒரு ரஷ் பண்ணி அந்த நேரத்துக்கு எல்லாம் முடிக்கணும் அப்படி இப்படி என்ன செய்வாங்க. இது எங்கட கல்யாணம் ஒரு ஒரு ஒரு ரஷ் இல்லாம ஒரு ரிலாக்ஸா நடந்த மாதிரி, ஆறுதலா வெளிக்கிட்டோம், ஆறுதலா ஹோலுக்கு போனோம் எல்லாம் செய்த அந்த ஒரு ஒரு ரஷ் இல்லாம நடந்துச்சு. அது
0: அதோட
1: சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா, நாங்க வெளிக்கிட்டோம், விடிய வெள்ளனவே வெளிக்கிட்டோம், கல்யாணம் ஒரு முடிஞ்சது இரவு. அப்படி அந்த அந்தளத்துக்கு ஆறுதல் மாப்பிள்ளையால நடந்துச்சு வடிவா. அந்த இரவு என்ன நடந்தேன்னு சொன்னா, அஞ்சு அஞ்சு ஐயராக்க வந்தாங்க, எல்லா ஐயராக்களும் வேற வேற இடத்துக்கு போயிட்டு கடைசியா எங்கட கல்யாணத்துல வந்து அஞ்சு ஐயர் இருந்தது.
0: அஞ்சு ஐயரா?
1: அதான் அது இந்த நோம்லா ஒரு ஐயர் தான் நாங்க புக் பண்ணுவோம், அவர் அசிஸ்டன்ட் அது வந்து சொல்லி வேற வேற இடத்துல இருந்து கல்யாணம் எங்களுக்கு தாலி காட்டுற நேரம் அஞ்சு ஐயர் வந்திருந்தாங்க. அவ்வளவு பேருக்கும் இப்ப தட்சணா உடுக்கேக்குள்ள அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இல்ல, ஆனா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு விடையலா தானே,
0: எப்படி கூப்பிடாமலே அஞ்சு பேர் இப்படி வந்தாங்க. ஓ, அவங்க அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்னு சொல்லி
1: அசிஸ்டன்ட் ஆக்கல் அசிஸ்டன்ட் ஆக்க மாதிரி அஞ்சு பேர் வந்தாங்களே. அப்ப அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்காம நடந்த விஷயம், ஆனா எல்லாரும் சொல்லிச்சுனா அவ்வளவு பேர் வந்து வாழ்த்துறது எல்லாம் நல்லந்தானே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேல ஒண்ணு நாங்க வேண்டியதானே சந்தோஷமா போச்சது. ஆனா எனக்கு அந்த பிடிச்ச அந்த அந்த கல்யாணத்துல வர அந்த சீன்கள்ல எனக்கு பிடிச்ச சீன் அந்த கன்னியாதானம், அந்த பொம்பளையோட கைய மாப்பிள்ளையோட பொம்பளையோட தகப்பண்ட கையில வச்சு அந்த இப்படிதான் அந்த சீன் வந்து எனக்கு ஆத்த கல்யாணத்துல இருந்தாலும் அந்த ஒரு கூஸ் பம்ஸ் வரும் அப்படி எல்லாம் இருக்கும்,
0: அது
1: இருக்கும். அதோட இப்ப நாங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முதல் இவட அண்ணாட மகளுக்கு நாங்க செய்து வச்சாங்க கன்னியாதானம். அப்ப அந்த அந்த அந்த ஃபீல் வந்து இப்ப எங்கட பிள்ளைக்கு கல்யாணம் விட ஒரு தாலி கட்டி எல்லாம் முடிஞ்சோடனே எப்படி இருக்குமோ அந்த அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு ஒரு கல்யாணத்தை செய்து வச்ச உடனே அந்த அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. அது எனக்கு உண்மையா அந்த பிடிச்ச சீனும் அந்த அந்த இது வந்து நல்லா பிடிக்கும். மற்றபடி ஊர்ல இப்ப இதெல்லாம் சொன்ன மாதிரி ஊர் கல்யாணங்கள் டிஃபரெண்ட் தானே, அது அந்த பெரிய ஃபங்க்ஷனா அப்படி எல்லாம் நடக்கும். அதோட இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப அந்த ஆக்களை கவனிக்கிற அந்த உபசரிக்கிற அதுகளுக்கு எல்லாம் ப்ரியோரிட்டி இல்ல. இப்ப இப்ப அந்த நாங்க படம் எடுக்கணும், எங்கட ஆல்பம் சரியா வரணும், படத்துல மேக்கப் நல்லா இருக்கணும். இப்ப ஈவன் அரையரிசி போடக்கே அந்த கலையில போடாதீங்க, முகத்துல போடாதீங்க, அந்த அந்த என்ன படத்துக்கு பழுதா போயிடுவோம் அப்படி என்றெல்லாம் இருக்கேக்குள்ள அந்த ப்ரியோரிட்டி வந்து
4: அந்த ஷோ ஆஃபுக்கு தான் போகுதோ இல்லையே, அந்த
0: உறவுக்கு உண்மையான லவ்வுக்கும் அன்புக்கும் பார்க்கவே முடியல வந்தீங்களா அந்த மாதிரி ஆயிருச்சு.
4: அப்பமாக்கு தெரியும், அம்மாக்கு தெரிஞ்சாக்கள், இந்த அப்பாக்கு தெரிஞ்சாக்கள்லாம் சொல்ல மாட்டாளாம். எனக்கு எனக்கு யார தெரியுமோ அதையத்தான் சொல்லுவேன். அவை தானே ரியலி வந்து விஷ் பண்றதுக்கு வருவினமா, இது மெட்டாக்கள் வந்து ஃபன் பண்றது தான் வருவினமா.
0: அப்ப
4: எனக்கு யார இப்ப தன் அவள் தன்னை வச்சு சொன்னா இந்த எனக்கு யார யார தெரியுமோ அவையத்தான் எந்த வரீங்க இன்வைட் பண்ணுவேன். மெட்டாக்கள் என்ன நினைச்சாலும் அவ உண்மையா ஒரு ரீசன் ஒரு இதுக்கு வந்து அது அவள் சொல்றது சரி. என்னடா இப்ப அவளுக்கு தெரியாதாக்கள் வந்து அந்த
0: என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன டெக்கார் பண்ணிருக்காங்க, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி வேவ் பாக்குறது புரியுது. அப்ப பாடல் என்ன கேக்கலாம் உங்களுக்காக?
4: பாட்டு எனக்கு வந்து இந்த பாட்டு போடுங்க. இன்னைக்கு படம் தெரியல, படம் நான்
0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரா
4: இல்ல கரெக்டா பிடிக்கும் அந்த பாட்டு வேணா. தாளாட்டும் பூங்காட்டு நான் இல்லவா அந்த பாட்டு கேட்க முடியும். திடீர் அந்த வழிய தோணிச்சது அந்த பாட்டு.
0: ஓகே, உங்க டாக்டருக்காக
4: வந்துருவோம். இந்த ஜெனரேஷன் வந்து அன்னைக்கு ரவிசங்கர் நான் சொன்ன மாதிரி தான் அதுக்கு வந்து மேரேஜ்ன்றது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா தெரியல. ஏன் மேரி பண்ணணும்? நாங்களே ஓன்ல இதுல நிக்கிறோம் என்னத்துக்கு? அந்த அப்படித்தான் அவங்க திங்க் பண்றாங்க. அந்த லாட்ஸ் ஆஃப் என்ன சொல்ற சாக்ரிஃபைஸ்
0: என்ன கேட்டா அது ஓகேன்னு சொல்லுவேன்.
4: எனக்குமே
0: நிறைய கடன் வாங்கி இவ்வளவு செலவு பண்ணி ஒன் டேல அது போனதுக்கு அப்புறம் அதோடைய ஃபைனான்சியல் பர்டன் ஸ்ட்ரெஸ் அதுக்கு பதிலா எவ்வளவு பண்ணலாமே, யாருக்கு வேணா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்.
4: அந்த லைஃபுக்கு போறதுக்கு அது ரெடி இல்ல,
0: என்ன ப்ரோ வெக்கேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் சொன்னாரு இல்ல கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட். இவ்வளோ என்ன அப்படின்னு ரொம்ப ஸ்மாலாக சின்ன வெறும் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து க்ளோஸ் ஃபேமிலி ரொம்ப குட்டியாக நியூக்ளியராக ஒரு 50 பேருக்குள்ளார வச்சு பண்ணுறோம் அப்படின்னாரு. ஆக்சுவலி எவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியா தெரியுமா அது? பிகாஸ் இவங்க தாரணி சொன்ன மாதிரி இதில் கூப்பிட்ற 90% மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து வாழ்த்தவும் அன்பு காட்டவும் தான் வராங்களான்னா அது அது வந்து டிபேட்டபிள். நீயா நானா மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வச்சு அதை நம்ம வந்து பேசலாம். 1000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறமே 1000 பேர் கூப்பிட்றது அவசியமா அப்படின்ற மாதிரி இனியான கோபிநாத்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நமக்குன்னு பயங்கர பர்சனலாக நம்ம என்னானாலும் நமக்கு பின்னாடி இருப்பாங்க, மனசார வாழ்த்துவாங்க, ஒரு 50 பேர் இருந்தாலுமே போதும் அப்படின்னு சொல்லி நியூக்ளியராக, ஏன்னா அந்த பைசாவை சேவ் பண்ணி நம்ம வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், நிறைய இப்போ குழந்தைங்களை படிக்க வைக்கலாம், டொனேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கலாம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வெல்கம் பண்ணுவேன் கண்டிப்பாக. தடபுடலாக வந்து ஓவராக நம்ம ஆடம்பரமாக பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன அந்த ஒன் டே பெருமையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் வந்து என்னுடைய பாயிண்ட்டும். இதை அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்ருங்க, இப்போ அப்படியே யோசிப்பிலையே அடுத்த நேரம் இணைப்போம். 48 நிமிஷமாக வெயிட் பண்ண வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ கமாண்டோ கண்ணன்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம், கமாண்டோ கண்ணன் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: நன்றி நன்றி, உங்களுடைய பொறுமைக்கு நன்றி முதல்ல.
5: அது பிரச்சனை இல்லை, நான் முதல்ல எடுத்துட்டு அப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங் கழிச்சுட்டு இருந்தாங்க, எலிவேட்டருக்குள்ள போகணும்னு அது கட் ஆயிருக்கு, அதான் திருப்பி
0: அதான் நான், ஏன்னா நீங்க தான் அப்போ லைன் அப்ல இருந்தீங்க, டப்புனு போயிட்டீங்க, நான் நினைச்சேன் ஏதோ வேலை போல பிஸி ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்தமைக்கு நன்றி. ஆக்சுவலி நீங்க வந்து 40+30 அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க, 48+30. திருமணம் அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னது, இல்ல நீங்க நேரத்துக்கு கண்டென்ட் யோசிச்சு வச்சிருப்பீங்க?
5: ஒரு விஷயம், எப்பவுமே வந்து நாங்க திருமணத்துக்கு வந்து நான் நேர் போய் போயிருவேன், எதுக்குமே நான் லேட்டா போறது இல்ல, வெளியா
0: போயிருவேன்
5: சரியா. வெளியே போயிட்டு எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த அந்த மெயினா உள்ளுக்கு மாப்பிள்ள பொம்பளை வார பாதை இருக்கு தானே,
0: ஆமா,
5: அதுல ஒரு மேசை பிடிச்சிருவேன், 2வது 3வது மேசை பிடிச்சிருவேன். எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த பொம்பளை அப்படி வெக்கப்பட்டு நடந்து வருவாங்க தானே,
0: வெக்கமா அப்படின்னா ஓகே நடந்து வருவாங்க ஒத்துக்கிறேன், வெக்கப்பட்டு அது வந்து அதுவும் டிபேட்டபிளான கேள்வி தான், தட்ஸ் ஓகே.
5: வெடிக்கு ஒவ்வொருத்தர் வர்றதுக்கு பாத்துட்டு இருக்கிறது இல்லாட்டி அப்புறம் சாப்பிட போகல பாத்து அந்த நேரத்துல எல்லாம் நாங்க போயிட்டு போயிட்டு எங்க ரொம்ப நாள் மீட் பண்ணாத முந்தி நேர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க ஒரே ஒரே ஊர்ல தான் எல்லாரும் இருப்போம், எந்த நாளும் மீட் பண்ணிட்டு இருப்போம், இங்க அப்படி இல்ல தானே. அப்ப அதுல போயிட்டு அவங்களோட கதைச்சு அவங்க அந்த புதினங்கள் சொல்லுவாங்க, ஓ மகன் இத்தனையாவது படிக்கிறாரு, மகன் ஆமா வேலை எடுத்துட்டாரு, அக்கௌண்டா இருக்காரு, அப்படி அப்படியா, அதெல்லாம் சரியான ஒரு ஹாப்பியான டைம். அது கேக்குறதா இருப்போம். எங்க கல்யாணம் வந்து ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணம் ஜஃப்னாலதான் நடந்துச்சு, ஜஃப்னா அன்பார்ச்சுனேட் அந்த வீக் வந்து சரியான சண்டே நடக்கிற வீக்கா இருந்துச்சு, பட் நான் கல்யாணத்தை நாங்க மிஸ் பண்ணிக்க பிக்ஸ் பண்ணிட்டு வேற ரூட்டால வரலான்னு. எங்கட ஊர் கொஞ்சம் தூரம் ஜஃப்னால இருந்து, அங்க இருந்து ஒரு தருமே வரையலாம் போயிருச்சு, ஆனா ஒரு ஒரு ஒரு மாமா மட்டும் பைக்ல வந்தாரு,
0: ஏன்னா
5: வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாரது மெயின் ரோட்ல பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்க கூட கோயில தான் கல்யாணம் வீடு நினைச்சு, எங்க மாப்பிள்ளை வீடும் அங்கதான் ஒரு அக்கடை வீட்டுலதான் ஜஃப்னால இருந்துச்சு, இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு வீடு அங்க இருந்துச்சு, தங்கச்சி மாரி பண்ணி அங்க வீடு இருந்துச்சு, அங்க இருந்து வந்தாங்க பொம்பளை. அப்ப வாரதுல பேக் ரோடாலதான் வந்தாங்க. அப்ப இந்த கல்யாணம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வரையெல்லாம் போயிருச்சு, ஒரு காவாசி மண்டபம் காலியா தான் இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஹாப்பியா, அதே வச்சு நாங்க ஹாப்பி, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அதெல்லாம் நடந்ததுலாம் ரொம்ப
0: ஓகே.
5: நிறைய பேர் அதுல ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்பே நடத்துறாங்க, பிறந்த நாள் இன்றைக்கு நிறைவாண்டு வாழ்த்திக் கொண்டு, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் நிறைவாண்டு வாழ்த்திக் கொண்டு,
0: மத்தபடி
5: நேற்று மேட்ச் சூப்பரா போச்சு, பிரெஞ்சு கேப்டன் கோலும் அடிச்சிட்டாரு,
0: சுத்தமா நேத்து மேட்சே ஃபாலோ பண்ணல, பார்க்கவே முடியல. ஆமா நீங்க சொல்ற அப்டேட் தான் எங்களுக்கு அப்டேட், என்ன நடந்தது?
5: 60 நிமிஷம் 66வது நிமிஷம் 2 கோல், ஒன்று அப்படியே அடிச்சாரு, அவர் மத்தது அவர் தான் பாஸ் பண்ணி கொடுத்து அடிச்சாரு. அவரும் அவரும் எட்டு கோல்டு கிட்ட எடுத்துட்டு கோல்டன் போட்டு அவரும் லீடிங் கேண்டிடேட்டா இருக்காரு. இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு, முந்தா நாள் வந்து எங்க வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கவர் வந்து நாங்க உங்களோட எல்லாம் காய்ச்சி முடிஞ்ச பிறகு வந்து சொன்னாரு, கண்ணன் ஃப்ரைடே ஃபேன் ஃபெஸ்டுக்கு 4 டிக்கெட் இருக்கு, 2 டிக்கெட் உங்களுக்கு தாரு, நாங்க 2 டிக்கெட் நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவோம்
0: எனக்கு.
5: பேரனை கூட்டு போறான்னு மகள் சொல்லிட்டு இல்ல இல்ல அவரு சம ஸ்கூல் இருக்கு, ரெண்டு நாள் மிஸ் பண்ணிட்டாங்க, நியூயார்க்கு போயிட்டு ஃபிளைட் டிலேல அப்படின்னு. ஓகே ஓகே, அப்ப நான் அவர்கிட்ட நேத்து சொன்னேன், சரி ஒண்ணு தாங்க, வேற யாரும் இருந்தா
0: நான் சொல்றேன், வேற யாரும் நான் தான் இருக்கேன்ல. கண்ணன் வாங்க கிளம்புவோம்,
5: நம்ம வீட்டுக்கு பக்கத்துல, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல 1 மணிக்கு போறோம் நாங்க,
0: இன்னைக்கு 1 மணிக்கா?
5: போட்டு காதல் ஒரு கண்ணாம்பூச்சி புதுப்படம் வந்துச்சு, அதுல ஏழுமணா பாட்டு இருந்தா பாட போடுங்க, சில நேரத்தில் புதுப்பட பாட்டு கொஞ்சம் லேட்டா வரும், அப்படி இல்லாட்டி ஏதாவது புதுப்பட பாடு போடுறீங்க, அதை என்ன சேர்த்துக்கோங்க.
0: கண்டிப்பா நிச்சயமா போட்டுருவோம், புதுப்பட பாட்டே இருக்குது. காதல் ஒரு கண்ணாம்பூச்சி படத்துல இருந்தே கூட பாட்டு போடலாம், போடுறேன் உங்களுக்காக,
5: அது இருந்தா போடுங்க, அதுல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: ஓகே, நன்றி கண்ணன்.
5: ஓகே, ரொம்ப நன்றி,
0: வணக்கம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
6: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டர்ன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
6: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
10: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044. 8044.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரே ஏகபோகமாக கல்யாண தலைப்பு ஓடிட்டுருக்கு. திருமணம் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு மிகவும் பிடித்த அந்த திருமணத்தில் நடக்கிற விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது, இல்லை உங்களுடைய பேக் ஸ்டோரி எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி ஏதோ ஒரு சடங்கு, அது முன்ன பேர் மறந்துடுச்சு. முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க பொண்ணை. எங்கள் வீட்டிலிருந்து தான் கல்யாணத்துக்கே பொண்ணை கூட்டிகிட்டு போவோம். ஸோ 3 நாள் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கும் பொண்ணு. ஆனால் என்ன அப்படின்னா நாங்கள் பார்க்கலாம், பட் ஆனால் பயங்கர பிரச்சனைனா பல ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருப்பாங்கள்ல, எங்கள் ரெண்டு பேரையும் வச்சு ரேகிங் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையே. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் கிளம்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ரேகிங் பண்ண முடியாது. அந்த அந்த கல்யாண நாள் அன்றைக்கி தான், அன்றைக்குமே நிறைய சடங்கு, அவங்களுமே டயர்டாயிருவாங்க. அதனால் இந்த முதல் 3 நாள் வந்து வச்சு செய்வாங்க ரெண்டு பேரையும். என்னப்பா பொண்ணு வரும், கிச்சனுக்கு கூப்பிடுவாங்க, கிச்சனில் என்னெல்லாம் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடெல்லாம் காட்டிவிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னெலாம் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வந்துட்டான் உன் பின்னாடியே சுத்தனா, உன்னை தான் பார்க்கணும்னு நினைக்கிறான், உன்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறான் போலன்னு சொல்லிட்டு அத்தை சித்தி எல்லாம் வச்சு கலாய்ப்பாங்க. இந்த நீயே உன் கையால் டீ கொண்டு போய் கொடு, இல்லை காப்பி போட்டு கொடு, இந்த மாதிரிலாம் வந்து பொண்ணு ராகிங் பண்ணுறது. அப்புறம் குடிக்கிறப்ப என்னையே பார்த்துட்ருக்குறது, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறா அப்படின்றது. எங் ரெண்டு பேரும் விட்டால் நாங்களே பேசிடுவோம், ஆனால் வந்து பேசு பேசுன்னு சொல்லிட்டு சும்மா அவங்க சொல்லுவாங்க. இதில் பயங்கர காமெடி என்னென்னா, எங்களுக்கு வந்து வெட்டிங் ரெஜிஸ்டர் அதாவது நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் 6 மாதம் டைம், கல்யாணத்துக்கு 6 மாதம் வந்து சென்னையில் தான் இருக்கும் ரெண்டு பேருமே. எங்கள் அம்மா வந்து ஒரு 6 மாதம் இருக்குது கல்யாணத்துக்கு, நிச்சயம் பண்ணிட்டு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் அப்பப்போ கூப்பிடுவாங்க, பேசுகிறப்ப எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னடா பண்ணுறேன் இல்லாமல் ஆஃபீஸில் இருக்கேன் ஒர்க்கில் இருக்கேன்னு. எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்குன்னு இருக்காத, அந்த பொண்ணு வந்து அங்கே தான் இருக்கா, போய் அப்பப்போ ஏதாவது பேசு, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களான்லாம் கேளு அப்படின்லாம் சொல்கிறாங்க. முடிஞ்சால் ஏதாவது எங்கேயாவது மீட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் மீட் பண்ணுறதுனா கூட போய் சந்திக்க முடிஞ்சால் சந்திச்சுட்டு வா அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா பார்க்குறம்மா, டைம் இருந்தால் பார்க்குறம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சேன். ஃபோனை வச்சுட்டு ஒரே சிரிப்பு, ஏன்னா ஏத்தாப்பில் தான் உக்காந்துருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் டெய்லி டெய்லி மீட்டிங்ஸ் தான். இது வந்து தெரியாமல் பாவம் எங்கள் டேடி மம்மி வந்து இவன் பையன் பாவம் வேலை பிஸியில் இருப்பான், பொண்ணுக்கிட்ட பேசக்கூட மாட்டான் போல், நீயாவது போய் சொல்லி பேச சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆடை பற்றி தெரியாமல் இவங்க வந்து தப்பு கணக்கு போட்டாங்க. வீட்டில் மட்டும்தான் மூஞ்சி பாவமாக வச்சுக்கிறது, வெளியிலலாம் பெரிய கேடி வேலை தான். ஸோ லிட்ரலி அந்த 6 மாதம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சுத்தாத ஏரியா, சாப்பிடாத ஹோட்டலில், அந்த 6 மந்த்ஸ் இருந்த அந்த கேப் இருக்குல்ல ரெஜிஸ்டர், அதாவது அந்த நிச்சயம் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோக்கும் அந்த 6 மாதம் கழித்து கல்யாணத்தப்ப ஃபோட்டோலையும் ரெண்டு பேருமே வந்து 8-9 கிலோ ஏறி இப்படி பண்ணி மாதிரி இருந்தோம். ஃபஸ்ட்டு இருந்த ஃபோட்டோக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது காரணம் நாங்கள் சுற்றி சாப்பிட்ட அந்த பல பல ரெஸ்டாரண்ட் தான். அவ்வளோ பயங்கர ஃபுடி, எனக்கும் ரொம்ப சாப்பாடுன்னு சாப்பிடலாம் தானே, அதனால் சாப்பிடாத ரெஸ்டாரண்ட்டில் டெய்லி மீட் பண்ணி சாப்பிட்றதுலாம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் உண்மை, அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகும். இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது, அது வந்து அப்புறம் சொல்கிறேன். நான் வந்து லேட்டர் இந்த ப்ரீ வெட்டிங் போர்ஷனில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் தான் நீங்களும் ஷேர் பண்ணலாம். இல்லை வெட்டிங் அப்படின்னாலே கல்யாணத்தில் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான விஷயம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா அதுவும் சொல்லலாம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ
1: ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, வாய்ப்பு அடுத்தவருக்கு. வணக்கம்.
2: காலை வணக்கம். ராஜ் ரவிசங்கர் பேசுறேன்.
1: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
2: நீங்க
1: வந்து மேற்பார்வை மட்டும் அப்படி எப்படி பண்ணணும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். நீங்களே வந்து விட்டுட்டு வெளியில வந்தாலும் அந்த டியூட்டி உங்களை விட
2: மாட்டேன்னு
1: சரி கரெக்ட் தான்.
2: நினைச்சேன் போய் பாரு.
1: உங்களுக்கு வெட்டிங் அப்படின்னா டாப் ஆஃப் தி மைண்ட் வர்ற விஷயங்கள், ரொம்ப பிடித்த விஷயங்கள்
2: என்னது? முதல் வந்து எனக்கு கல்யாண சத்யா.
1: சத்யா, அந்த கல்யாணத்துல அந்த இலைய போட்டு 23 ஐட்டம்,
2: 28-30 ஐட்டம் வைப்பாங்க இல்லையா,
1: அதெல்லாம்
2: வெஜிடேரியன்.
1: எஸ்,
2: அந்த கல்யாண சத்யா சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஆஹா, ஏன்னா இங்க மாட்டிக்கிட்டோம் இல்லையா.
1: கரெக்ட்,
2: இருந்தா தான் அடிக்கடி கல்யாணம்
1: சாப்பிடலாம்.
2: இங்க வந்து நிறைய இல்ல.
1: யா,
2: நம்ம

0: ஊர்ல எருமை இருக்கு இல்லையா?
1: ஒவ்வொரு இலைக்கும் ஒரு முழு காடைய வச்சாங்க அப்படியே. அதெல்லாம் சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு, பார்க்கவே ஆச்சரியமா இருந்தது.
0: அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் பாக்கலாம்.
1: மற்றபடி
0: கல்யாண எப்பவுமே நல்லதானே. எனக்கு எல்லாம் இப்போ ஆகி இப்ப 40 டிசம்பர் 41 வருஷம் ஆச்சு.
1: அப்பா சூப்பர். உங்களை நீங்க வந்து அவங்கள
0: கல்யாணம் பண்ணி வச்சாரு. 25 வயசுல எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு.
1: அதான் அந்த அது வந்து உங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் இல்லையா?
0: ஆமாங்க ஆமா.
1: பிஃபோர் மேரேஜ் அவங்களை மீட் பண்ணது ஏதாவது?
0: மீட் பண்ணது இல்ல இல்ல. நாங்க ஒரு எங்க அம்மாவோட கசின் மூலமா தான் இவங்களுக்கு தெரியும். அவங்க பக்கத்து வீட்டுல இவங்க இருந்தாங்க, ஒரு 3.5 கிலோமீட்டர்
1: தள்ளி.
0: நாங்க அப்ப தெரியாது. அப்புறம் அவங்க சொல்லிதான் எங்க அப்பா தான் போய் பார்த்து ஜாதகம் எல்லாம் கொடுத்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி பொண்ணு பார்த்து கூட்டு போனாங்க. நான் தானே 2 வருஷம் கழிச்சு கல்யாணம்
1: பண்ணிக்கிறேன்னு
0: இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை கல்யாணம் பண்ணதுல?
1: செப்டம்பர் 8
0: கல்யாணம் நடந்தது டிசம்பர் 2. நல்ல தீபாவளி எல்லாம் வந்தது. அவங்க எதிர்பார்த்திருக்காங்க நான் கார்ல
1: அனுப்புவேன்னு.
0: செங்க தொடர்ந்து பயம், நான் ஒன்னும்
1: அனுப்பல.
0: அவங்க வீட்டுல போன், அவங்க அப்பா கடையில தான் போன் இருக்கு, பிசினஸ் பண்ணிருந்தாரு கடையில போன் இருக்கு. அப்புறம் எங்க வீட்டுல போன் இருக்கு, எனக்கு பயம் போன் பண்ணியாலும் தப்புன்னு சொல்லி இப்ப பேசல. அப்புறம் சொன்னா தீபாவளி வந்து அது வந்து காரும் வரல ஒண்ணும் வரல, என்னடா இந்த மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன்
1: அப்படின்னாங்க.
0: ஐயோ எனக்கு அதான் பயம். அப்புறம் அடுத்தது பொண்ணு பார்த்தது மனவரையில தான். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேச
1: ஆரம்பிச்சோம்.
0: அப்படியே
1: 40 வருஷம் ஓடி போச்சு. நீங்க பாடல் என்ன கேட்கலாம் சார் உங்களுக்காக?
0: பாடல் வந்து
1: வழக்கமா ராஜேஸ்வரி அம்மா வந்து இந்த குன்றத்திலே குமரனுக்கு பாட்டு கேட்பாங்க. இப்ப நீங்களே ஒரு முருகர் பாட்டு பாடுன்னு சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது அந்த பாட்டு தான்.
0: ஆமா நான் அதுதான் கேட்பேன். எனக்கு

0: வளர்ற வயசுல 6.5 மணிக்கு கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல பாமாலைன்னு போடுவாங்க, இந்து பாடல் கிறிஸ்தவ பாடல் இஸ்லாம் பாடல் மூணு பாட்டு போடுவாங்க. அதுல இந்த பாட்டு போடுவாங்க, கேட்டு கேட்டு கேட்டு அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. எப்ப கேட்டாலும் அது அந்த ஒரு உருகி பாடுறாரு இல்லையா, ஃபீலிங்ல கண்ணு அப்படியே ஆனந்த கண்ணீரா நனைஞ்சிரும் கண்ணு
1: அருமையான பாடல். அது அதே மாதிரி ஒரு லிஸ்ட்ல ஒரு 4 முருகர் பாட்டு இருக்கு, எப்பயுமே அடிக்கடி ரிப்பீட் மோட்ல நான் கேட்பேன் கார்லயே, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர், மென்ஷன் பண்ணதுக்காக நன்றி.
0: நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம் ரவிசங்கர் சார். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். காலை வணக்கம் புருஷோத்தமன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எப்பயுமே
1: வீடு சுத்தமா இருந்தா நல்லது நடக்கும்.
2: ஒவ்வொரு நாளும் வீடு சுத்தமா தான் வச்சிருக்கேன். வீடு வந்து சும்மா இதாம, அப்பதான் இந்த லட்சுமி வீட்டுக்கு அவர் வருதுனா
1: லட்சுமி கண்டிப்பா
2: நன்றி கடவுள் லட்சுமிய அம்மாவுக்கும் குலாப் பண்ணு.
1: நான் மட்டும் லட்சுமி ராயினா சொன்னேன்,
2: இல்ல நான் அம்மாக்கும் அடிக்கடி சொல்லுவார் என்ன நீங்க என்ன சிரிச்சு கொண்டு இருந்தா லட்சுமி, எது எந்த லட்சுமியா சொல்றதுன்னு தெரியா, கடவுளா சொல்றீங்க தெரியா.
1: வீட்டுல சந்தேகம் வந்திருக்கோம், யாருப்பா லட்சுமி வீட்டுக்குள்ள அடிக்கடி கூட்டு வரியாமே அப்படின்னு கேட்டுருவாங்க.
2: லட்சுமி லட்சுமி என்று சொல்றது. மற்றது நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து, எனக்கு திருமணத்துல பிடித்த விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு வந்து
1: மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுறது
2: ஆணுக்கப்போம் ஆசையப்போம் அப்படி பேந்து ஊட்டி விட ஆயினந்தாரு வேறு ஜனங்கள்ல.
1: அது எனக்கு
2: பிடிக்கும். மற்றது எனக்கு பொண்ணு மாப்பிள்ளைய விட அந்த அவை அந்த எனக்கு வந்து அந்த தப்பா நிக்க கூடாது. எனக்கு பெண்கள் வந்து மேக்கப் இல்லாம இருக்கலாம் எனக்கு பிடிக்கும். எந்த பசனை அப்ப அந்த மேக்கப்ல பெண்ணை பாக்க அவ்வளவு பெருசா தெரியாது. அங்க வந்திருப்பான நிறைய பெண்கள் வந்து பஞ்சாத்தியல் சாதிகளோட சிரிச்சு, அப்ப நான் நினைச்சேன் நான் புண்ணியம் செய்து சொர்க்கத்துல எனக்கு நான் ஆக்க மாட்டோம். அந்த தேவலோகத்தை தேவதைகளை பார்த்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும்
1: என்ன.
2: அது அது அதை விட அந்த கல்யாணம் எனக்கு சோறு சாப்பிட்டு சரியான கல்லாம் கல்யாணத்துக்கு போனா அந்த சோறு நிறைய கதைகள் அதுக்குள்ள வாழைகளை பாயாசம் எல்லாம் போட்டு தந்தது. சில சொந்தக்காரர் வந்து எங்களுக்கு அந்த சோறு கூட அடுத்த நாள் தெரிவு தந்து விடணும் சில சொந்தக்காரர். அதை கூட அடுத்த நாள் வந்து அம்மா கையால குழச்சி போட்டு அந்த வாழையில போட்டு தருவா, அந்த நான் கவி சாப்பிடும் பதுமாய் சாப்பிடுவோம் இருந்து அதெல்லாம்
1: சின்ன சின்ன மொமெண்டா இருந்தாலும் அதை நீங்க சொல்றப்ப கேட்க அவ்வளவு அழகா இருக்கு.
2: எனக்கு அங்க போனா கலையாட்டு போனா அந்த சோறு கதையை ரசிக்கிறதா மாப்பிள்ள பொம்பளைய பார்த்து அப்படி நல்லா இருக்கும். ஆனா இன்னொன்று எனக்கு பிடிக்காத விஷயம் என்று சொன்னால் தவறா இருந்தா மன்னிச்சுக்கணும், அந்த திருமண விடுவல்ல வந்து அந்த மதுவல் வைக்கிறது மாமிசங்கள் வைக்கிறது பிள்ளையாண்டு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு உயிரை கொண்டுட்டா இல்ல ஒரு நல்ல காரியம் நடக்க இங்க ஒரு ஒரு ஒரு ஆடு மருந்தாலும் அது உயிர்
1: தானே.
2: அதே அது போல மற்றது இந்த மதுவை குடிச்சிட்டு நான் பாத்துருக்கிறேன் சில ஆட்கள் வந்து தேவையில்லாத கதையில கதைச்சு அந்த மாப்பிள்ள கும்பலை பற்றியே கூட தவறாக காய்ச்சி கொண்டிருப்பார்கள். உண்மையில அதில் லட்சணங்கள்ல இவன் அவனை விரும்பினான் தெரியுமா அவன் இவனை விரும்பினான் தெரியுமோ அவன்
1: கல்யாணத்துல அவங்க கல்யாணத்துல உட்காந்து பேசுவாங்க கரெக்ட்.
2: அது அதுவெல்லாம் இருந்தது. மற்றபடி எல்லாரும் நல்லதும் மற்றவையும் கலைக்கணும். ரெண்டு விஷயம் இது சொல்லக்கூடாது
1: பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக.
2: எனக்கு இன்றைக்கு ஆனை படத்துல இருந்து அழகிய தரிசனம் ஒரு பெண்களாம் ஆண்களை விரும்பேக முதல் எங்க பாப்பினம் முதல் கால பாப்பினமாம் நங்களோட சப்பாத்து துப்புரா இருக்கும்னு பார்த்துட்டு அடுத்ததா வந்து எங்கட பல்லப்பா அப்படி நம்ம மெல்ல மணிமின்னா பல்லும் வெள்ளையா இருந்தா அப்படிதானு சொல்லி நான் ஓகே இவன் இவன் ஓகேயா இருக்கேன் நான் நேற்றுவத்துல படிக்கிறானா அதை தான் உங்களை பயந்து கொள்றேன் யாரை காதலிக்கிறாங்க இருந்தா காதலிக்கும் விலைக்கும் புகைக்காதவங்கள் சப்பாத்து வளையும் வெள்ளையா போட்டு கொண்டு இங்க ஒன்று சொல்லத்தான்
1: வந்துடும். ஓகே செருப்பும் வெள்ளையா இருக்கணும் அப்படின்றீங்க ஆசைப்படுறீங்க. பாடல் யானை திரைப்படத்துல என்ன பாடல் கேட்டீங்க? யானை திரைப்படத்துல
2: யானை இல்ல ஆனை திரைப்படத்துல வந்து அழகிய தரிசனம்.
1: ஓ ஆணை திரைப்படத்துல ஓகே
2: சந்திப்போம்.
1: நன்றி. அடுத்த நீர் இணைப்பில் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள், நீங்கள் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஒன் டூ த்ரீ மைக் டெஸ்டிங். ஹலோ ஒன் டூ த்ரீ ஹலோ ஹலோ. சரி, அவருக்கு எதுவும் ஃபோனில் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ரமேஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா மகிழ்ச்சியாம இருக்கின்றேன். சரி, டக்குன்னு திரும்ப திரும்ப ஓடிட்டு இருந்துச்சு புந்தலாம்
1: அப்படின்ட்டுதான்.
3: நீங்க ஏதோ நான் சொன்ன, நீங்க பேசிட்டு இருந்தீங்க முருகர் பாடலாம் நல்லா பக்தி பாடல் எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்க உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி இதை பாப்பா கேப்பீங்களா பாடுங்களா சொல்லிட்டு
1: இருந்தீங்க.
3: சரி, அது உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் முருகர் மாதிரி நீங்களும் பின்னாடி
1: என்னடா ரமேஷ் நம்மளை பத்தி ஏதோ நல்லதா சொல்ல வராரேன்னு சொல்லி தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன்.
3: நீங்க அதை பாடுறது கேட்கறது உங்களுக்கு நல்ல விஷயம், அவங்க அதை மானிட் பண்றது அவங்களுக்கு நல்ல விஷயம் இல்லையா? அதனாலதான் சில பேர் முருகன் கோயில் போனாவே சில பேர் பின்னாடி வந்துருவாங்க. அந்த மாதிரி இது பாடல் வந்து சித்திரம் பேசுதடி படத்துல இருந்து வாழை மெனுக்கு விலங்கு மெனுக்கும் கல்யாணங்கிற பாடல். சோ அந்த பாடலை இந்த இதோட போட்டு விட்டுருங்க. நீங்க வந்து இந்த கல்யாணம் சொன்னீங்க, எனக்கு வந்து
1: என்ன பாட்டது சித்திரம் பேசு
3: வாழை மீனுக்கு விலங்கு
1: மெனுக்கு.
3: அது சில நேரத்துல அப்படிதான் நிஜமான கல்யாணம் அப்படிதான் நடக்கும். சோ அந்த பாடல போட்டிங்க பண்ணலாம் இருக்கு. ரெண்டாவது வந்து பிடிச்ச விஷயம் நிறைய விஷயம் இருந்தாலும் இப்ப அந்த கல்யாணம் பண்ணும்போது பண்ணதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா வெக்கமா அப்படியான்னு
1: கேட்டீங்கல்ல,
3: அந்த மாதிரி எல்லாம் இப்ப முதல்ல இருக்கும், இப்ப அதெல்லாம் காணா போயிடும். பட் இருந்தாலும் அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு திரைய போட்டுருவாங்க, மூடிடுவாங்க. வந்து தாலி கட்டும் போது அப்படியே பாப்பான் பாருங்க, அந்த பொண்ணு பார்க்க இவன் பார்க்க அப்படி வேர்த்து ஒடியும். ஆனா அதுக்கு முன்னாடி வசக்கடல கூத்தடிச்சிருப்பாங்க வெளியில, அது தெரியாது. இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி எல்லாம் பாக்குற ஒரு வேர்த்து ஒடியும் பாருங்க, அந்த தருணம் ரொம்ப பிடிக்கும். வேர்த்து வடியும் பாருங்க அந்த தாலி கட்டும் போது, அந்த தருணம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சாப்பாடு, சாப்பாடு பக்கம் போகும்போது ஒருத்தே அது வரலடா இது வரலடா, அங்க குழம்பு ஊத்துடுங்க பாயசம் ஊத்துடுங்க மோரை ஊத்துடாங்க தயிர ஊத்துவங்க தண்ணி ஊத்துங்க இப்படியே சுத்திட்டே இருப்பாங்க, எல்லாம் முடிச்சு தின்னு முடிச்சிருப்பான். இருந்தாலும் ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கிறது அந்த பாரு பக்கத்து பாயசம் ஊத்துலாம் முதல் ரவுண்டு முடிச்சிருப்பான், இவனுக்கு இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் முந்திரி என்ன பாயசத்துல முந்திரி பருப்பே காணுமா, டேய் கடலை பருப்பை கழுவி ஊத்திக்கிட பக்கத்துல கூட்டுல இருக்கிற கழுவி போட்டு செய்யப்படுன்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி கூத்துலாம் நிறைய கிடைக்கும் இந்த கல்யாணத்துல. 40-50 ஐட்டம் போடுவாங்க, எதுவுமே ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், எல்லாத்தையும் சில பேர் பொட்டல மரம் கட்டிடுவாங்க, துண்டுல கட்டிடுவாங்க, கட்டி அது முத முத அப்பதான் பார்த்தே இருப்போம் அந்த ஐட்டத்தை, அந்த வித விதமா பணியாரெல்லாம் வைப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் கூத்துலாம் நடக்கும். சாப்பாடு வந்து என்ன, நீங்க கல்யாணத்து ரொம்ப முக்கியம், சாப்பிட்டு பாடா அப்படியே ஒரு யாப்ப விட்டு சந்தோஷமா போகணும், அதுதான். இல்லன்னா வந்து
1: என்னப்பா அந்த சைடுல எல்லாம் வந்து புரிய வச்சு இந்த சைடு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி குறைய மட்டுமே சொல்லிட்டு
3: போவாங்க. இது ரெண்டுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் அந்த காசி யாத்திரை அதெல்லாம் போறது இருந்தாலும் இது ரெண்டுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டாவது நான் கல்யாணம் வந்து தாலி கட்டினா நம்ம நான் சமையல் பக்கம் ஓடி போயிருவேன், அதுதான் நிறைய கூத்து நடக்கும், நிறைய ஜோக்கெல்லாம் நடக்கும், நல்லா நடக்கும். இது ரொம்ப தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் வந்து ஒருத்தனுக்கு கல்யாணம் இருந்துச்சு. ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் நினைச்சா லவ் மேரேஜ் தான். கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் சொன்ன மாதிரி ஓரெல்லாம் சுத்திருப்பாங்க. முன்னாடி பழக்கெல்லாம் வாங்கிதான் ஒரு ஃபேஷனா
1: போயிடுச்சு.
3: எல்லாம் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாடா தாலி கட்டிட்டு வந்துடுவான். ஃப்ரெண்டு வாழ்த்துவான், பழமொழியை சொல்லிடுவான், ஃப்ரெண்டு வாழ்த்துவான், அப்பாடா என்னடா லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு படான அறம் வாங்கிடுவான். யாரும் மாப்பிள்ளாத அந்த ஸ்டேஜ்லயே பொண்ணுகிட்ட அறம் வாங்கிடுவான். ஏன்னா இவன் திருப்பி சொல்லுவான், டேய் காதல் என்பது தூக்கத்துல சுவை கொடுக்கும் பணியாரம், திருமணம் என்பது தூக்கத்தை வரத்தெடுக்க அலாரம்பான்.
1: ஓகே, இன்ட்ரெஸ்டிங். பாத்தீங்களா, இந்த மாதிரி குட்டி ஸ்டோரி சொல்றதுக்கு தான் ரமேஷ் தேவைன்றது. சூப்பர் ரமேஷ், ரொம்ப நன்றி.
3: நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். ஹலோ,
4: வணக்கம் ராஜ், நான் மதன் கழிக்கின்றேன்.
1: என்ன மதன் லேட் இன்னைக்கு, என்னாச்சு?
4: நீங்க கல்யாணம் லேட் மேரேஜா போயிட்டு,
1: கல்யாணமும் லேட்டு, போன் பண்றதுக்கும் லேட்டு, என்ன பாஸ் நீங்க? நல்ல பதில், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்களுக்கு திருமணம் அப்படின்னா ரொம்ப பிடித்த விஷயம் என்னது?
4: விளையாட்டு
1: என்ன பாடல் கேட்க விருப்பம் உங்களுக்கு?
4: பாட்டு வேணாம், பாட்டு
1: வேணாம், பாட்டு
4: வேணாம், நிறைய இருக்கு
1: ஆல்ரெடி லிஸ்ட்ல. போட்டுருவோம், இன்னைக்கு அதே மாதிரிதான் ஒரு கதை இருக்கு.
4: அந்த கதையில நீங்க உங்களோட சங்கதி எல்லாம் போட்டு சொல்லுவீங்க
1: தான். போட்டுருவோம் நிச்சயமா. சரியா, நன்றி.
4: அந்த சங்கதியில கொஞ்சம் இதா போட்டு அந்த
1: அதுதான் சஸ்பென்ஸ் சொல்றேன். அந்த கதையை பயங்கரமான கதை, நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கதை கேட்க போறீங்க. அது ஒரு பேய் கதை. ஆமா, தயாரா இருக்கீங்க? தயாரா இருங்க. ஆமா,
4: நாவல் ஆசிரியர் எழுதாததை நீங்களே எழுதி சொல்லுவீங்க.
1: இல்ல, எக்ஸ்ட்ரா மானியத்தினை போட்டு சொல்லிடலாம் கண்டிப்பா. கண்டிப்பா, நிச்சயமா போட்டுருவோம். சரியா, நன்றி
4: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ ஹலோ,
5: வணக்கம். கேக்குதா?
1: வணக்கம், கேக்குது.
5: கேக்குதா?
1: வணக்கம் நிர்மலா,
5: யூரோப்ல இருந்து பேசுறேன். ஆமா, சென்னையில இருந்து. கேக்குதா?
1: எஸ் நிர்மலா, கேக்குது. தூரத்துல இருந்து பேசினாலும் பக்கத்திலேயே பேசுற மாதிரி தான் கேக்குது.
5: ஆமா, நான் ஹலோ ஹலோன்னு சொல்லே உங்களுக்கு கேனடா வரைக்கும்
1: கரெக்ட். லேட் ஆனா கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது நிர்மலா. என்ன நெட்வொர்க், யூசுவலா நீங்க பேசும்போது இந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதே.
5: திருமணம்
1: அதுல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றதான் தலைப்பு. அது வந்து யூஸ்வல்லா வந்த தலைப்பு. ஆனா இந்த ப்ரீ வெட்டிங், உங்களுடைய பர்சனல் ப்ரீ வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சுவாரஸ்யமா இருந்தா அதுதான் வந்து இப்ப ப்ரையாரிட்டியா கேட்டுட்டு இருக்கேன்
5: நான். அந்த மாதிரி எதுவும் இல்ல எனக்கு.
1: உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் இல்ல லவ் மேரேஜா என்னது?
5: இல்ல இல்ல, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். நான் இவரை வந்து ஒரு 6 மாசம் தான் எனக்கு தெரியும். அவரை பேசிருக்கோம், மீட் பண்ணிருக்கோம் அப்படிதான். ஆனா வந்து என்னோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி, புதுச்சேரி சொல்லுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து சென்னை.
1: ஓகே,
5: அவங்க ஃபேமிலிக்கு பாண்டிச்சேரியில யாரையுமே தெரியாது. எந்த விதமான சொந்தக்காரங்க இல்ல. எங்களுக்கு சென்னையில யாரையுமே தெரியாது.
1: ஓகே,
5: சோ ரெண்டு குடும்பமே வந்து என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி என்னோட கல்யாணத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்
1: அதுதான் கேக்குறேன்.
5: ஆமா, யாரா கேட்டாலும் சிரிப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கினதுக்கு காரணம் வந்து என்னோட மாமியார் தான். அவங்க பேசின விதம், அவங்க அப்ரோச், அவங்க வந்து ஆக்சுவலி முதல்ல வந்து என்ன பாத்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க
1: சில
5: காரணத்தினால. அப்புறம் நாங்களும் வந்து ஆஸ் யூஷுவல் எங்க வேலையை பார்த்துட்டு, ஆக்சுவலா நான் லண்டன் மூவ் பண்ணணும் எங்க பிளான் படி, ஆக்சுவல் பிளான் படி.
1: ஓ, லண்டன்ல மீட் பண்ண வேண்டியதா?
5: இல்ல இல்ல, நான் லண்டன் மூவ் பண்ணனும். எங்க அப்பா அம்மாக்கு ஒரு டெட்லைன் கொடுத்து, இதுக்குள்ள கல்யாணம் பண்ணீங்கன்னா நான் இந்தியால இருக்கிறேன், இல்லனா லண்டன் போயிடுறேன் அப்படின்ட்டு டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்ப வந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, என்னோட மாமியார் வந்து என்ன வந்து இந்த அலையன் சரி வராது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கால் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஏதோ காரணம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க, நிர்மலா கிட்ட கொடுங்க சொல்றாங்க. அப்ப வந்து நான் போன் வாங்கி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அலையன்ஸ் முடியாட்டாலும் நான் உனக்கு கால் பண்ணா நீ பேசணும், ஏன்னா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டுல வந்து எதனால கரெக்டா சொல்லணும்னா, அவங்களுக்கு இவ்வளவு தூரமா இருக்கே, சென்னையில இருந்து பாண்டியா இருக்கே, மூணு மணி நேரம் போகணுமே அப்படின்ற காரணத்துக்காக சரி வேற எதனா பாக்கலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க போல. அப்ப நான் சரி அப்படின்னு, ஆனா அப்ப திருப்பி அவங்க வந்து திருப்பி எங்க கூட பேசினாங்க. அப்போ நான் அதான் சொல்றேன்னா, இன்னொரு 2 வீக்ஸ்ல நான் லண்டன் போற பிளான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இவங்க ஒரு பக்கம் வராங்க. ஆடம்பரமான கல்யாணத்தை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு கல்யாணம் என்ன பண்ண முடியுமோ, ஒரு கோயில்ல பண்ற கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டத்தின் என்னோட குழந்தனார் கல்யாணத்துக்கு வந்து போட்டோகிராஃபர்ஸே ஒரு 25-30 பேர் சாப்பிட்டாங்க.
1: என்ன சொல்றீங்க,
5: என்ன அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல கிடைக்கிற சந்தோஷத்தோட அந்த போட்டோஸ்க்கு குடுக்கற முக்கியத்துவம் மனுஷால குடுக்கறது இல்ல.
1: வெரி ட்ரூ. அந்த மாதிரி மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும், போட்டோக்கு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
5: போட்டோன்றது அதுல ஒரு விஷயம் தான், அது இல்லாம டெக்கரேஷன், அது இல்லாம வந்து உங்களுக்கு அங்குல வர மியூசிக், அதுல வர ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தனியா பே பண்றது, அது இல்லாம பார்க்கிங்கோட இருக்கிற கல்யாண மண்டபம் அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம் வந்து. அது இப்போ ஆக்சுவலி எப்படி ஆயிடுதுன்னா, அவங்க ஒரு வாழ்க்கையில ஒருத்தவங்க சம்பாதிக்கிற அவங்களோட முழு சேவிங்ஸையுமே தன்னோட கல்யாணத்துல செலவு பண்ணிடுறாங்க.
1: அது முட்டாள்தனம்.
5: ஆமா, கல்யாணத்தை ஆரம்பிக்கும் போதே கடனோட ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர்.
1: இஸ் நாட் குட். நீங்க வந்து உங்களுடைய இது வரைக்கும் பேசுறதுலயே வந்து யாருமே இந்த கண்டென்ட் சொல்ல, உங்க மாமியார்னாலதான் நீங்க கல்யாணமே பண்ணீங்க அப்படின்றதுனால எங்க சார்பாக உங்க மாமியாருக்கு ஒரு ஹலோ சொல்லிருங்க.
5: கண்டிப்பா, நான் எப்பவுமே இவரு கூட ஏதாவது சண்டை வந்தா கூட நான் அதான் சொல்லுவேன், உங்க அம்மா
1: பார்த்ததுக்கு
5: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், நாங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்னா போனோம்னா உங்க பொண்ணா அப்படின்னு
1: கேட்பாங்க.
5: சந்தோஷம். இப்போ நான் கேக்குற பாட்டும் வந்து கல்யாணம் தொடர்பா, கல்யாண மாலை கொண்டாடும் பின்னி அந்த பாட்டு.
1: என்னடா இன்னும் யாரு இந்த பாட்டை கேட்கல அப்படின்னு நினைச்சேன். ஓகே, யூஸ்வலா இந்த பாட்டு வந்து அதிகமா ஆண்கள் தான் கேட்பாங்க, ஏன்னா லிரிக்கும் வந்து கொஞ்சம் மென் சைட் பேஸ் பண்ணி தான் இருக்கும்ன்ற மாதிரி. பட் ஆனா நீங்க கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாடல் போட்டுருவோம் உங்களுக்காக.
5: நம்மளுக்கு டீம் பேஸ் இனி கல்யாணத்தை பத்தி பேசுறோம், சோ ஒரு கல்யாண பாட்டு கேட்கலாம்.
1: சூப்பர், லவ்லி, தேங்க்யூ, நன்றி நிர்மலா,
5: மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.
1: நேரம் கடந்து போனாலும் வந்து இன்னும் இணைப்பில் இருக்கும் நேர்களை டப்புன்னு எடுத்துருவோம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம், நான் தீபன்.
1: வணக்கம் தீபன், எப்படி இருக்கீங்க தீபன்?
6: நல்ல சும்மா இருக்கேன். என்ன இந்த தியாரத்துல வந்துட்டீங்க? நல்ல ஆந்தர்ல வந்து
1: புரியல.
6: கல்யாண வீடு கொண்டு வந்துட்டீங்க? வேண்டாச்சு.
1: ஆமா ஆமா, உங்களுக்கு பிடிச்ச டாபிக் தானே இது. உங்களுக்கு திருமணம் அப்படின்னா ரொம்ப மிகவும் பிடித்த விடயம்
6: என்னது?
1: முந்தி பிடிக்கும் இப்ப பிடிக்காதுன்றீங்களா? ஓகே,
6: அந்த கல்யாண அந்த வாழைக்கு மோதிரம் போட்டு சண்டை போட்டிகளுக்கு
1: அந்த அந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஓகே சூப்பர், அவ்வளோதான் சிறப்பு. உங்களுக்கு திருமணம் வந்து எப்படி அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா என்ன நடந்தது? நீங்க நீங்க சிங்கிளா மேரீடா? அது முதல்ல கேட்க மாட்டேன் தீபன்.
6: அரேஞ்ச் மேரேஜ் வந்து அதில் குழம்பு இருந்து அரேஞ்ச் மேரேஜ் பேசி வந்தது. இப்போ இந்த அதில் வந்து இந்த மாமாவராக இருக்கிற இங்கே அவர் வந்து அதை சொல்லியிருக்கேன், நான் அப்படி இப்படி சொல்லியிருக்கேன், சொத்தி எடுத்துட்டு வாங்குவோம் அவங்கள தம்பி ரொம்ப சந்திக்கும் சொல்லி நடக்க விட்டு பா தம்பி முன்னுக்கு போங்க அப்படின்னு அதை நடக்க விட்டு பார்த்தார். சேர்ந்து அப்படி இப்படி எங்கே வேலை செய்யுங்கன்னு கேட்டேன். நான் தண்டி சொப்பேன், தண்டி வேலை செய்யறேன், எங்கே வேலை இருக்கேன்னா என்ன ஒன்று ஃபேக்டரியில் வேலை, ஒன்று பிரிண்டிங் கம்பெனியில் வேலை என்றால் ரெண்டு இடத்த போய் விசாரிச்சார். ஆள் பிடிக்கிறவரா, டவுஸ் வாய்க்கிற வரா, சும்மா உப்பா வைக்கிறா, இல்லாம விசாரிச்சா அவன் சொல்லிதான் தண்டி பில்ல ஆள் போட்டு போய் உடம்பு நல்ல கட்டிக்கார வேலை சொல்லி அப்ப சொன்னா ஓகே வாரண்டு போட்டு சொன்னா ஓகே சொன்னி போட்டு நாங்க காய்ச்சி முடிக்க இந்த அவருக்கு தெரியாது
1: அவருக்கு
6: காய்ச்சி காட்டி கொடுக்கிறது நாங்கள் கழிக்காம காய்ச்சி போட்டு அவன் மாமா அண்டை வெளியார் காய்ச்சி காட்டி கொடுக்க வேண்டாம் கழிக்க வேண்டாம்.
1: சரி ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் தீபன் இன்னைக்கு? உங்களுக்கு விருப்ப பாடல்?
6: விருப்ப பாடல் வந்து நாங்கள் சின்ன மகாராணி யா.
1: ஓகே, எந்த திரைப்படத்தில் ஞாபகம் இருக்கா?
6: அது என்ன மலர்ந்தோடும் படம்.
1: ஓகே பரவாயில்ல, நான் தேடி பிடிக்கிறேன் உங்களுக்காக இந்த பாட்டை. சரியா, ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். கதையா? ஒரு பேய் கதை உங்களுக்காக வெயிட்டிங் வருது உண்மையிலேயே. ஓகே நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேயர் கடைசி நேயர் இணைப்பில், வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் அண்ணா, நான் சங்கர் அழைக்கிறேன்.
1: வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க சங்கர்?
7: அந்த மாதிரி இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சிறப்பா சந்தோஷமா ஜாலியா இருக்கேன் சங்கர்.
7: நீங்க உங்களோட கல்யாண கதையை பத்தி எங்களுக்கு ஒரு சொல்ல இருந்தா, இப்ப இல்லாட்டி நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கிறீங்க.
1: சொல்லிட்டேனே, நீங்க கேட்கலையோ?
7: நான் இப்ப ரேடியோ கேட்கறேன்.
1: அப்ப முதல்ல இருந்து கேட்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட் சொன்னாங்க நல்லா இருக்கும். சரியா சங்கர், நீங்க திருமணமா வெட்டிங், இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா?
7: ரெண்டு செய்வினம். ஆ நாலாம் சடங்கு, நாலாம் சடங்குங்கற ஊர்ல ஒன்னு செய்யறவே.
1: அப்படியா? சரி.
7: கிடா எல்லாம் அடிச்சு நல்ல மச்ச சாப்பாடு, அந்த கல்யாணத்துக்குள்ள ஆறு ஆறு ஆறோட கொழுவுப்படணும், சண்டை போடணும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் தானே.
1: ஆமா,
7: அந்த இடத்துல நாங்க எல்லாரும் சண்டை பிடிப்பினோம்.
1: ஓ அந்த இடத்துல உங்களுக்கு ஆனா பிடிச்ச விஷயம் என்ன? அதுதானா?
7: அது நல்ல ஃபன்னா இருக்கும், நல்ல சமையல், நல்ல சாப்பாடு. அந்த முதல் நாள் மாப்பிள்ளை விட்ட போய் சாப்பாடு, வேந்து திருப்பி பொம்பளை விட்ட போய் சாப்பாடு. அது நல்ல ஃபன், நல்ல அது இங்க பெருசா செய்கிறேன் ஒரு தரும், நல்ல ஃபன்னா இருக்கும். அங்க உள்ள நல்ல இதா, நல்ல இதா செய்கிறோம். அது கல்யாணம் ரெண்டாலே அங்க ஒரு ரெண்டு மூன்று கிழமை லீவு தான் இல்ல இருக்கும்.
1: அதுதான் தேவை, அப்படிதான் இருக்கணும். சும்மா நாலு மணி நேரத்துல முடியறதா இது?
7: அந்த கோல்ல போய் இருந்து ஓட்டு ஒளிம்பி வாரலும் பந்தல்காரன் ஒரு பக்கம், பந்தல் வாழை கட்டுறவன் வாழை, அது இதண்டு வாழைக்காக புகை போடுறது இருக்குல்ல, அதே பார்க்க ஒரு ஆசையா இருக்கணும். வாழைப்பழம் ரெண்டு பக்கம் வாழை குலையும் ஒரே மஞ்சள் கலர்ல இருக்கணும் என்ன கல்யாண வீட்டுல.
1: ஓ அந்த கண்டிஷன் வேற இருக்குதோ? ஓகே.
7: பச்சை இருக்கப்படாது,
1: பச்சை இருக்க கூடாதா?
7: கிடங்கு வெட்டி புகை போட்டு அந்த கலர் கெடுத்து போடுவோம் நம்ம
1: என்ன. ஓகே.
7: அது எல்லாம் இப்ப இல்ல, சரியான குறைவு இப்ப.
1: ஓகே.
7: நான் முடிச்சது
1: என்னது? நீங்க முடிச்சது?
7: முதல் கல்யாணம் கனடாவுக்கு
1: வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங், சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி சங்கர் கால் பண்ணதுக்காக. பாடல் நிறைய ஏற்கனவே வரிசைப்படுத்தி இருக்கு. உங்களுக்கும் சேர்த்து போட்டுறேன். ரொம்ப நேரம் காத்திருந்து பல பேர், காசுநாதன் மற்றும் இவரும் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். தேவதாசம் மன்னிச்சிருங்க, இப்போ வந்து நேரத்தை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம். பாடலும் இருக்குது, அதுக்கப்புறம் கதையும் இருக்குது. அதனால் இதோட முடிச்சுக்குவோம். ரொம்ப நன்றி, இது வரைக்கும் கால் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு மீண்டும் உங்களுடைய சந்திப்பு வந்து இப்போ இந்த செய்திகளை தொடர்ந்து நடைபெறும். செய்திகள் தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கேட்ட பாடல்கள் ஒலிக்கும். நன்றி.
8: இலங்கையின் திரைசேரியில் இருந்து மூன்றாம் தரப்பொன்றுக்கு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான அரச நிதி பற்றிய குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அரச நிதி பற்றிய நாடாளுமன்ற குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இந்த அறிக்கையை சமர்ப்பித்தார். இதன்போது திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு மாற்றப்பட்ட சம்பவம் ஒரு சைபர் குற்றத்துடன் தொடர்புடைய மோசடி என்று அரச நிதி பற்றிய குழு கண்டறிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் குறித்த அறிக்கையில் ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன் மீள செலுத்துதல் செயல்முறை குறித்து தேசிய கணக்காய்வு அலுவலகம் உடனடியாக கணக்காய்வு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக ஹர்ஷ டி சில்வா கூறினார். இதனிடையே குறித்த அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் வாரம் 2 நாட்கள் நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியின் பிரதி அமைப்பாளர் கயந்த கருணாதிலக கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இந்த கோரிக்கை தொடர்பில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்தார். கண்டி மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பொது போக்குவரத்து வசதிகளை நவீனமயப்படுத்தவும் மெட்ரோ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலை பணிகள் கலகேதர வரை விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து குறித்த பாதையை கண்ணுருவ வரை இணைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் பேராதனை பாலத்திற்கு அருகில் இரண்டு மேம்பாலங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பழைய பேராதனை பாதை பாலத்தை புனரமைக்கும் பணிகள் இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்யப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். கண்டி மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதையும் பொதுமக்களின் பயண வசதிகளை நவீனமயப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டே இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரட்நாயக்க சுட்டிக்காட்டினார். சமகால சமூகத்தில் சிறுவர்களை இலக்கு வைத்து பல்வேறு நுணுக்கமான குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் அறிமுகமில்லாத நபர்கள் சிறுவர்களை தங்களிடம் ஈர்ப்பதற்காக இனிப்புகள், சாக்லேட், ஐஸ்கிரீம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் பொருட்களை வழங்கி நம்பிக்கையை பெற முயற்சிக்கின்றனர். மேலும் இவ்வாறான உணவுப் பொருட்களில் போதைப் பொருட்கள் அல்லது மயக்கமடைய செய்யும் பொருட்கள் கலக்கப்பட்டிருக்க கூடும் என்றும் அதனை பயன்படுத்தி சிறுவர்களை கடத்திச் செல்வதற்கோ அல்லது துன்புறுத்துவதற்கோ குற்றவாளிகள் முயற்சிக்கக்கூடும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக விழிப்புணர்வு தொடர்ச்சியான கண்காணிப்புடனும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அறிமுகமற்ற நபர்களிடமிருந்து எந்தவொரு உணவுப் பொருட்களையோ பரிசுப் பொருட்களையோ பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை சிறுவர்களுக்கு தெளிவாக கற்பிப்பதோடு அவர்கள் வெளியில் செல்லும் சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் உரிய கண்காணிப்பை மேற்கொள்வதும் அவசியம் என்று இலங்கை காவல்துறை கேட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச எழுதிய நெத்த வெனுவட்ட எத்த என்ற புத்தகத்தின் மூலம் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் அறிவுசார் சொத்துரிமை மீறப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் விமல் வீரவங்ச தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்தது. குறித்த புத்தகத்தில் டில்வின் சில்வாவின் புலமைசார் சொத்துரிமை பயன்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு 1 மில்லியன் ரூபாய் நட்டகீடு வழங்குமாறு கொழும்பு வணிக மேல்நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை ஆட்சேபனைக்கு உட்படுத்தி விமல் வீரவங்ச உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். இந்த மேன்முறையீட்டை இன்றைய பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்ததோடு வணிக மேல்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தி உத்தரவிட்டது. பக்க விளைவு காரணமாக 4 மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதற்கு புதுச்சேரி அரசு தடை விதித்திருக்கின்றது. உடலில் உள்ள அளவுக்கதிகமான இரும்பு சத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் டெஃப்ராசிரோக்ஸ், நீரிழிவு நோய்க்கான கிளிப்ளிசைடு, வலி நிவாரண மாத்திரையான டிக்ளோஃபெனாக் சோடியம் மற்றும் ருமலின் ஆகிய 4 மருந்துகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத்திரைகளை உட்கொள்பவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுவதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் இவை தரமற்றவை என்று கண்டறியப்பட்டிருப்பதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மருந்தகங்கள் இவற்றை உடனடியாக மருந்தகங்களில் இருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காது விட்டால் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த சொத்தை பெற்றோர் திரும்பப் பெறலாம் என்று மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பெற்றோரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையோடு சொத்து மாற்றம் நிபந்தனைகள் மீறப்பட்டால் சொத்து மாற்றத்தை தாராளமாக செல்லாததாக அறிவிக்கலாம் என்று மும்பை உயர்நீதிமன்றம் மேலும் இதில் குறிப்பிட்டுள்ளது. கரூரில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் அவர்களின் நினைவாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கின்றார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ம் தேதி இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு கரூர் செல்லாத முதலமைச்சர் முதல்முறையாக இன்று அங்கு சென்றார். அதன்படி சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து அவர் கரூரை சென்றடைந்தார். இந்த கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் மக்களை சந்தித்தபோது அரியலூரில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த கூட்டத்தை தவிர்த்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் கரூர் கூட்டத்தில் காவலர்கள் தன்னை எச்சரிக்கவில்லை என்றும் காவலர்கள் நினைத்திருந்தால் அந்த கூட்டத்தை தடுத்திருக்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஆனால் அவர்களை தான் முழுமையாக நம்பியதாகவும் விஜய் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மேலும் உரையாற்றிய முதல்வர் விஜய் மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்தவே தான் அரசியலுக்கு வந்ததாகவும் கரூர் சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு மக்கள் காலகாலத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றாா்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
6: Everything okay? No problem. And did you know?
5: Bar kalamu closing da. Tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
6: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
6: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7-2-0-0 7-6-7-7

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358, 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: 4162 4462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

கல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து கல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543

0: நேர்கள் இதுவரை கேட்டது என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட் பாடல்கள் எல்லாமே வரிசைப்படுத்தி போடப்பட்டது. அடுத்து கதைக்கு தயாராருங்க. செய்திகளை தொடர்ந்து ஆர்ஜே ராஜன் கதை நேரம் துவங்கும்.
1: பல ஆண்டுகால ராஜதந்திர பதட்டங்களுக்கு பிறகு இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்தும் நோக்கில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பிரதமர் மாக்கானி நாடு திரும்பியுள்ளார். 26 ஆண்டுகளில் கனேடிய பிரதமர் அந்த நாட்டுக்கு மேற்கொண்ட முதல் பயணமாக இது அமைந்திருக்கின்றது. செங்கடல் பகுதியில் உள்ள துறைமுக நகரமான ஜெட்டாவில் வணிகத் தலைவர்களுடனான சந்திப்பும் மேற்கொள்ளப்பட்டது. கனடா சவுதி அரேபியா வணிகக் குழுவின் தலைவரான ஜெஃப் ஸ்டெய்னர் காணியின் இந்த பயணம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு முக்கிய மைல்கல் என்று ஜெட்டாவில் வைத்து தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் டூடோவின் அரசாங்கம் சவுதி அரேபியாவின் நீதித்துறை மற்றும் பெண்கள் நடத்தப்படும் விதம் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்ததைத் தொடர்ந்து 2018 ஏற்பட்ட ராஜதந்திர முருகல் நிலை வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பாதித்திருந்தன. அதன் பின்னர் அந்த உறவை சீரமைக்க கனடா முயற்சித்து வருகின்றது. வடமேற்கு அல்பர்டா பகுதியிலிருந்து இந்த வாரம் கடத்தப்பட்ட 6 வயது சிறுவனை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றது. அல்பர்டா பிரிட்டிஷ் கொலம்பியா எல்லைக்கு அருகில் உள்ள காவல்துறை காணாமல் போன சிறுவன் லெனாகாய் மொரிசனுக்காக விடுக்கப்பட்ட அம்ப எச்சரிக்கை பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதற்கும் வடமேற்கு பிரதேசங்கள் அல்லது யூகோன் பெரும்பகுதிக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. அல்பர்டாவில் உள்ள கிராண்ட் பிரேரியில் வடமேற்கே சுமார் 63 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெல்ஹலா சென்டர் என்ற குக்கிராமத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை சிறுவன் கடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேற்று காலை பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஃபோர்ட் செயின்ட் ஜானில் லெனாகாய் இறுதியாக காணப்பட்டதாகவும் அந்த சிறுவன் தனது 35 வயதான தாய் கிறிஸ்டா மொரிசன், அவரது 35 வயதான துணைவர் டேனியல் லூட்விக் மற்றும் மற்றொரு குழந்தையுடன் இருக்கலாம் என்று காவல்துறை தெரிவிக்கின்றது. இந்த தம்பதியினர் அல்பர்டா உரிமத்தகடு கொண்ட 2006 மாடல் சிவப்பு F350 வாகனத்தில் பயணம் செய்வதாகவும் அவர்களை காண்பவர்கள் யாரும் அவர்களை நெருங்காமல் 911 என்ற எண்ணை அழைக்க வேண்டும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்ட ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஒருவருக்கு 20 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பிராம்டன் பகுதியைச் சேர்ந்த குரம்ரித் சிந்து 2020 செப்டம்பர் முதல் 2023 பிப்ரவரி வரை போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை வழிநடத்தியதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். செப்டம்பர் மற்றும் 2022 அக்டோபருக்கு இடைப்பட்ட காலத்தில் 500 கிலோகிராமுக்கும் அதிகமான மெத்தமெட்டமின் மற்றும் 350 கிலோகிராம் ஹொகைன் ஆகியவை அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் கொண்டுவரப்பட்டதாக கலிபோர்னிய நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் கடத்தலின் மதிப்பு 17 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கும் என்று கலிபோர்னியாவின் அமெரிக்க மத்திய வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சித்து 2024 அக்டோபரில் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்த வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட 8வது நபர் சித்து என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை வளர்ச்சியை தடுப்பதற்கான கொள்கை சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு குழுவில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் இணைந்திருப்பதாக பாகிஸ்தான் சுகாதார அமைச்சர் சையத் முஸ்தபா கமல் தெரிவித்திருக்கின்றார். உலகின் 5வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக பாகிஸ்தான் காணப்படுகின்றது. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் 2.55% உள்ளது. இந்த வீதத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஒரு தீவிரமான சவாலாகவும் கவலைக்குரிய விடயமாகவும் விவரித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 80% பேர் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் 66% பேர் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் கடந்த ஆண்டு இடம்பெற்ற அரச கூட்டத்தில் பாகிஸ்தான் திட்டமிடல் துறை அமைச்சர் அஹ்சன் இக்பால் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் இந்த புள்ளி விவரங்கள் கவலைக்குரியவை என்றும் அவர் கூறியிருந்தார். சர்வதேச சந்தையில் எண்ணெய் வகைகளின் விலை சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளன. இதற்கமைய பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை 2% குறைவடைந்து 76 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகின்றது. நேற்று 74 டாலராக இருந்த WTI ரக மசகு எண்ணெய் கொள்கலன் ஒன்றின் விலை இன்று 72 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலையில் 3 அமெரிக்க டாலர்கள் வித்தியாசம் ஏற்பட்டிருப்பதாகவும் பதிவாகியிருக்கின்றது. வணிகக் கப்பல் ஒன்றின் இந்திய தலைவரான ராமன் கபூர் மாலுமிகளை சதுரங்க காய்கள் என்று வர்ணித்திருக்கின்றார். இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் மாலுமிகளில் ஒருவர் உயிரிழக்கும் பொழுது மட்டுமே உலகம் அவர்களை பற்றி பேசுவதாக கபூர் தெரிவித்தார். நாங்கள் சதுரங்க காய்களை போன்றவர்கள் என்றும், ஒரு சடலத்தை பார்க்கும் பொழுது மட்டுமே உலகம் தங்களை பற்றி பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒரு சடலம் வரும் வரை அனைவரும் காத்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் ஏன் ஒட்டுமொத்த நாடும் மாலுமிகளை பற்றி பேசுகின்றது என்று தனக்கு தெரியவில்லை என்று கபூர் கூறினார். இவரது கப்பல் பாரசீக வளைகுடாவில் 2.5 மாதங்களாக நடுக்கடலில் சிக்கியிருந்தது. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் மோதலில் குறைந்தது 6 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டனர் என்றும், மேலும் 1000கணக்கானோர் அந்த பகுதியில் சிக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எண்ணெய் ஏற்றிச் செல்லும் டேங்கர்கள் மீது அமெரிக்கா நடத்திய திட்டமிட்ட தாக்குதலில் 3 மாலுமிகள் கொல்லப்பட்டனர். மார்ச் மாதத்தில் போர் உச்சத்தில் இருந்தபொழுது அந்த பகுதி முழுவதிலும் கப்பல்கள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் மற்ற 3 பேரும் உயிரிழந்தனர். இதையடுத்தே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஜூலை 9ஆம் தேதி முதல் வடமாகாண குத்துச்சண்டை போட்டிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. வவுனியா பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் ஆரம்பமான இந்த போட்டிகள் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. வடமாகாண விளையாட்டுத் திணைக்களத்தின் ஏற்பாட்டிலும், மாவட்ட குத்துச்சண்டை சங்கத்தின் தலைவரும் குத்துச்சண்டை பயிற்சியாளருமான நிக்சன் ரூபராஜ் அவர்களின் ஒருங்கிணைப்பிலும் நடைபெறும் இந்த போட்டித் தொடரில் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 90 குத்துச்சண்டை வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றுகின்றனர். குத்துச்சண்டை விளையாட்டு குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் இந்த போட்டிகள் திறந்த வெளியில் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் இன்று ஸ்பெயின் அணிக்கும் பெல்ஜியம் அணிக்கும் இடையிலான போட்டி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. நேற்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியை மொரோக்கோ அணி எதிர்த்தாடியது. இந்த போட்டியில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD-யில் ஆர்ஜே ராஜன் கதை நேரம். எத்தனையோ கதையை நாம் பேசியிருப்போம். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு பயங்கரமான பேய் கதை. முதல்லையே சொல்லிடுறேன், இதயம் ரொம்ப பலமீனமாக இருக்கிற ஆட்கள் இந்த கதையை கேட்காதீங்க. பேய் அப்படின்ற விஷயத்தை கேட்டாலே பயப்படுற ஆட்கள் இந்த கதையை கேட்காதீங்க. வளமையாக நீங்கள் வந்து பேய் படங்களை பார்க்கும்போது ரத்தம், சதை, திடீர்னு வர்ற பேய், பயங்கரமான சத்தங்கள், இதெல்லாத்தையும் வந்து கேட்டு பயப்படலாம், பார்த்து பயப்படலாம். ஆனால் கதையாக கேட்கும் பொழுது உங்கள் மைண்டில் நீங்கள் வைக்கிறது தான் அந்த பயம். இந்த மாதிரியான ஒரு பேய் கதையை இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா தெரியல. ரொம்ப பில்டப் இல்லாமல் கதைக்குள்ளார போயிடுவோம். பேய் கதை அப்படின்றது கதை மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. இங்கே மரத்தில் ஒரு பேய் தொங்கிட்டு இருக்கு, அந்த வீட்டில் பேய் இருக்கு, இந்த பொம்பளைக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது ஒரு பயங்கரமான பேய் கதையாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப சாதாரணமான எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரு கதை தான். கதை கேட்க தயாரா நேர்கள் அனைவரையும் ஆர்ஜே ராஜன் கதை நேரத்திற்கு வரவேற்கிறேன். கதையுடைய களம் ஒரு தனி வீடு, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வீடு. இந்த கதையில் வர முக்கியமான கதாபாத்திரம் ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளருடைய பெயர் வந்து ராஜன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அன்னைக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தான் டாக்டர் கிட்ட போய் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, உங்கள் மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இது 4வது மாதம் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் செய்தியை கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டோட வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்காரு. இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். கதை எழுதுகிற ஆர்வத்தில் நிறைய கதை எழுத ஆரம்பித்து அது ஓரளவுக்கு நல்லாவும் போக, இந்த கிளார்க் வேலை எனக்கு பிடிக்கலை, இனிமேல் நான் கதை தான் எழுத போகிறேன் அப்படின்னு கதை எழுதுறதையே வந்து ப்ரொஃபஷனாக வச்சுக்கிட்ட ஒரு ஆள் தொடர்ந்து கதை எழுதிட்டுருக்காரு. அப்போ அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்கார், ஏன்னா மனைவிக்கு இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க, கூடிய விரைவில் வந்து அப்பா ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. ஸோ அந்த செய்தியை கேட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து அவருக்கு ஒரே அலாதியான விஷயம், அன்னைக்கு விரும்பிய கடையிலிருந்து சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து ரொம்ப தலை சுத்ததுங்க, நான் தூங்குறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் இவருக்கு தூக்கமே வரலை. எப்பயுமே எழுத்தாளர்கள், கதையாசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து நைட்டு நேரங்கள்லாம் அதிகமாக கண்மொழித்து கதை எழுதுறது, வேலை பார்க்குறது, புக்கு படிக்கிறது, படம் பார்க்குறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். நீ தூங்குமா, எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு அவருடைய அந்த பெட்ரூமில் இருக்கிற அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஈஸி சேர் மாதிரி அந்த சேரில் உட்காந்து ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கேலண்டரை பார்க்குறாரு, தேதி டிசம்பர் 13ஆம் தேதி. டிசம்பர் 13ஆம் தேதி தேதியை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய எண்ணங்கள் அளப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. தனியாக ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்றப்ப நமக்கு நிறைய யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஏகப்பட்ட யோசனை ஒரு மைண்டில் வந்து நிறைய திடீர்னு ரேண்டமாக அந்த நினைப்பு இந்த நினைப்பு நிறைய ரேண்டம் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இவருக்கு. ஏன்னா இப்படி இருக்கே கதையே படிக்க முடியல அவரால். அந்த புத்தகத்தை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏன் வெத்தலை பாக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கும்பகோண வெத்தலையை எடுத்து நல்ல தொடையில் அப்படியே தேய்ச்சி பாக்கோடு நல்ல மடித்து சுண்ணாம்பெல்லாம் தடவி ஒரு வெத்தலை பாக்கை போட்டு மென்னுட்டு அப்படியே மேலே விட்டத்தையே சீலிங் ஃபேனையே பார்த்துட்ருக்கார். நல்ல வெத்தலையை போட்டு அப்படியே மின்னிக்கிட்டே இருக்கும்போதும் அந்த நினைப்புகள் வந்து அவரை விட்டு போகவே மாட்டார். ஏதோ நினைவுகள் வருது, நாய் ஓடுற மாதிரி, திடீர்னு ஒரு குரங்கு ஏதோ ஒரு மரத்துக்கு தாவற மாதிரி, யாரோ ஒரு வெட்டியாக வந்து பணத்தை எரிக்கிற மாதிரி, ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்து ஏதோ ஒன்றை இழுத்து போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டுற மாதிரி, திடீர்னு இவங்க அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்கு வர்ற மாதிரி, ஏதோ எண்ணங்கள் மாறி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இவரும் வந்து அதெல்லாத்தையும் வந்து தவிர்க்க நினைக்கிறாரு. அப்படியே மனசில் ஓம் ஓம்னு உள்ளார வந்து சொல்லிக்கிட்டே வந்து அந்த நினைப்பு எல்லாத்தையும் வந்து அழிக்க நினைக்கிறாரு. திடீர்னு வந்து ஒரு கெட்ட நாற்றம், ஒரு துர்நாற்றம் வந்து வீசுது. என்னடா இது இப்படி நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லி அப்படியே மூந்து மூந்து பார்க்குற, என்ன வாடை அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக வந்து வாசம் வருதான்னு பார்க்குறாரு, வரலை. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஒரு கெட்ட வாடை அதிகமாகி திடீர் ஒரு பிண வாடை மாதிரி வருது. ஒரு டெட் பாடி ஸ்மெல், ஒரு பிண வாடை வந்து ரொம்ப அதிகமாகுது. அதிகமான உடனே கட்டிலுக்கு கீழே ஏதாவது சுவாசம் வருதா, ஏதாவது போட்டுட்டோமா, எலி கிளி செத்துருச்சான்னு சொல்லி கட்டிலுக்கு கீழே குனிஞ்சா ரெண்டு பெட்டி இருக்குது, அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. அந்த தூசியில் இவருக்கு வந்து தும்மல் வந்துருச்சு. தும்மல் வந்தோடனே ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலை பாக்கோட தும்முறாரு. பெட்ஷீட்லலாம் கொஞ்சம் வெத்தலை ஆகி அந்த தும்மல் சத்தத்தில் மனைவி பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த, நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த மனைவி எந்திரிச்சிடறாங்க. என்னங்க இப்படி நடு ராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்து தும்மிட்டு இருக்கீங்க, மணி 12 ஆகுது அப்படின்னு உடனே தான் இவருக்கு ரியலைஸ் ஆகுதா, மணி 12 ஆயிடுச்சா அப்படின்ட்டு கிளாக்கை பார்த்துட்டு அப்படியே அவரை பார்க்குறாரு. உனக்கு ஏதாவது கெட்ட வாசனை வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே மனைவி மூந்து பார்த்துட்டு, எனக்கே தலை சுத்தது ஏங்க, இல்லையே நல்ல ஒரு நறுமணம் தான் வருது, ஏதோ ஒரு ஊதுபத்தி வாசனை வருது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி. அந்த பிண வாடை மாறி ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லு வருது. சரி நீ தூங்கு, ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி மனைவியை தூங்க வச்சிடறாரு. அந்த ஊதுபத்தி ஸ்மெல் அப்படியே வந்து மூப்பம் பிடிக்கிற, என்ன ஏதோ ரொம்ப தெரிஞ்ச வாசனை மாதிரி இருக்கேன்னு சொல்லி மோந்து பார்க்குறாரு. மோந்து பார்க்குறப்ப அந்த ஊதுபத்தி ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு ரோஜா பூ மணம் வந்து வர ஆரம்பிக்குது. ரோஜா பூ மனத்தோடு அப்படியே என்ன மறுபடியும் இந்த கட்டிலுக்கு கீழே இருந்தால் ஏதோ வாசனை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் அப்படியே மெல்ல காலை எடுத்து கீழே வச்சு அப்படியே குனிஞ்சு அந்த கட்டிலுக்கு கீழே பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, அப்படியே விடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் விடியல், அந்த நாளில் மறுபடியும் அப்படியே பொறுமையாக காலையில் வேகமாக எந்திரிக்கிற ஆள் கிடையாது இவர். காலையில் 11:30 என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாங்க. இதே மாதிரி எத்தனை நாள் இவ்வளோ லேட்டாக எழுந்திருப்பீங்க, லேட்டாக தூங்க வேண்டியது, லேட்டாக எழுந்திரிக்க வேண்டியது, இது உங்களுக்கே கொஞ்சமாவது அடுக்குமா, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு போகிறாங்க மனைவி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் ஜே ராஜின் கதை நேரம். இந்த பேய் கதையை தொடருவோம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக நான் கொண்டு போக விரும்பலை. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு மறுபடியும் கதைக்குள்ளே வாங்க. ராஜன் ஒரு எழுத்தாளர், அவங்க மனைவி மாசமாக இருக்காங்க. மனைவி பேர் காமாட்சி. காமாட்சி வந்து மாசமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிற இவர் வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரியான ஒரு கெட்ட பிணவாடை வந்து அந்த நைட் வந்து அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதனால் இவர் வந்து தூங்காமல் இருந்து அடுத்த நாள் வந்து 11:30 எந்திரிக்கிறார். இவருடைய பழக்கமே இது மாதிரி ஆயிடுச்சு, இந்த ருட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. மனைவி வந்து எழுப்பி விடுறாங்க. இதோட மறுபடியும் இப்போ கதையை தொடருவோம்.

0: அடுத்த நாள் விடியல் நல்ல விடியல் தான். அப்படியே சூரிய ஒளி வீட்டு முன்னாடி வருது. இவர் வளமையாக எந்திரிச்சு மனைவி போட்ட அந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே முன் வாசல் வந்து உட்கார்றாரு. முன் வாசலில் ஒரு சேரை போட்டிருக்காரு. பேப்பர் காலையில் 6 மணிக்கே பேப்பர் வந்திருக்கும். அதை எடுத்து மனைவி வந்து நல்லா மடித்து வச்சுருக்காங்க. அது டேபிள் மேலே இருக்குது. பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு மதிய நேரம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து திடீர்னு வந்து வாசலில் ஒரு சத்தம். அம்மா அம்மா பசிக்குது அம்மா அப்படின்னு சொல்லி மனைவி வந்து அப்படியே வெளியில் வராங்க. கொஞ்சம் சாதித்து என்னம்மா இந்நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு, ரொம்ப முடியலம்மா தலை சுற்றுது தயவுசெய்து ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரி கேட்குறாங்க. பேப்பர் படிச்சுட்டு இருந்த இவர் சுவாரஸ்யமாக அந்த பேப்பரை இறக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு துணி, அந்த பாவாடை சட்டை போட்டுட்டு தலையெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வயதான பெண் கிடையாது, ஒரு 30 வயசுக்குள்ளார தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறாரு. பயங்கர வசீகரமான ஒரு முகம், நல்ல நிறம் அந்த பொண்ணுக்கு, ஒரு மாதிரி டர்க்வாய்ஸ் நிறத்தில் அந்த ஒரு மாதிரி கண்கள், அந்த கண்கள் வந்து என்னமோ சொல்லுது, நார்மலான கண்களே கிடையாது, ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு கண்கள், வித்தியாசமான கண்கள். அந்த கண்களையே இவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ மனைவி வந்து பேச்சு கொடுக்குறாங்க. என்னம்மா சின்ன வயசு பார்க்க வர இப்போ அழகாக இருக்கியே, நீயே பிச்சை எடுக்கிற அப்படின்னு. அது ஒரு பெரிய கதை, எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது என்னால் முடியல அப்படின்ன உடனே அப்படி இந்த அம்மா யோசிக்கிறாங்க. இவங்களாலும் ரொம்ப முடியல இல்லையா, ஏன்னா மாசமாக இருக்காங்க, ரொம்ப நாசியாவாக இருக்குது, வாந்தி எடுக்கிறாங்க, ரொம்ப முடியல, நீ வந்து எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் செய்வேன், எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறியா, உனக்கு நான் 3 வேளை சோறு போடுறேன், உனக்கு நல்ல துணிமணியெல்லாம் தரேன் அப்படின்னோடனே உடனே அந்த அழுதுட்டு ஒரு மாதிரி பரிதாபமாக இருந்த பொண்ணு முகத்தில் ஒரு சின்ன புன்னகை. நிச்சயமா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ சரி, காலை கழுவிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் ஊற வச்சுட்டு உள்ளவா அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. உடனே இவருக்கு சரியான கோபம் வந்துடுது. என்னவன் என்கிட்ட கேட்காம இவ பாட்டு முடிவெடுக்கிறான்னு சொல்லி அந்த பேப்பரை தூக்கி ஒரு சைடில் வச்சுட்டு உள்ளே நேராக வராரு. ஏய் காமாட்சி நில்லு அப்படின்றார். என்னங்க என்ன, நீ பாட்டுக்கு யாரோ ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்களாம் வீட்டுக்கு கூட்டு வந்து தங்க வைக்கிறேன்ற, என்ன கொஞ்சமே அறிவில்லாமல் பண்ணுற அப்படின்ன உடனே அந்த மனைவி சொல்கிறாங்க, என்னால் சுத்தமாக முடியலைங்க, ஒத்தாசைக்கு யாராவது வேணும், இப்போ நீங்கள் வேறு அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்க, இந்த கதையிலேருந்து வர்ற வருமானம் தான் இப்போ நமக்கு, நீங்கள் அடுத்து புத்தகம் எழுதி வர்ற வருமான அளவுக்கு நம்ம வந்து இப்போ வீட்டில் காசு கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுக்கிறதுக்கு எனக்கும் வந்து மனசு வரல, அம்மா வேற வந்து 2 மாதம் கழித்து தான் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க காசிக்கு போயிட்டு வர்ற வரைக்குமா இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனுப்பிடுவோம், பார்க்க வேற ரொம்ப நல்லா பொண்ணாக இருக்குது, எனக்கு ஒன்றும் தப்பாக படலை அப்படின்னே. வர வர நீ உன் போக்கே சரியில்லை, நீ மாசமாக இருக்க, உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், என 2 நாள் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் வந்து முடிவெடுப்போம் சரியா அப்படின்றாரு. என்னமோ போங்க அப்படின்ட்டு, நீ உள்ளவாமா அப்படின்ன உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே நடந்து போகுது. கால் கழுவிட்டு தான் உள்ளே வர சொன்னாங்க. அந்த பொண்ணு நடந்து போகுது, கீழே குனிஞ்சு பார்க்குறாரு, அந்த பொண்ணுடைய கால் வந்து தரையிலேயே படலை, எந்த ஒரு ஈரம், அந்த நடந்து போகும்போது ஈரமாக இருக்கும் இல்லையா, அந்த கால்கள் ஈரப்படும்ல, அந்த மாதிரி ஈரங்கள் தரையிலே இல்லை. அப்படியே ஒரு நிமிஷம் டக்குன்னு பார்க்குறாரு இவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு, மேலே பார்த்துட்டு மறுபடியும் கீழே பார்க்குறாரு. ஆனால் கால் தரையில் தான் இருக்குது, ஒரு மாதிரி அந்த காலோடைய ஈர அச்சுக்கள்லாம் வந்து இருக்குது பின்னாடி. இவருக்கு தான் ஒருவேளை நம்ம தான் பிரம்மையில் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்குறாரு. நடந்து போன பொண்ணு அப்படியே மெல்ல திரும்பி ஒரு ஓரக்கண்ணால் இவர் மட்டும் பார்த்து ஒரு மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு புன்னகையை வந்து கொடுக்குது இந்த இவருக்கு. இவருக்கா உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுது. ஒரு பெரிய ஐஸ் கட்டி அப்படியே முழுங்கின மாதிரி உடம்பு தொண்டெல்லாம் அப்படியே வறண்டு ஜில்லுன்னு ஆயிடுது. அந்த பொண்ணு பார்த்து சிரித்த அந்த சிரிப்பு இவர் மைண்ட்லேருந்து போகவே இல்லை. ஒரு மாதிரியான வித்தியாசமான சிரிப்பை சிரிச்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே கிச்சனுக்குள்ளார நடந்து போயிடுறா.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது RJ ராஜன் கதை நேரம். இந்த ராஜன், எழுத்தாளர் ராஜனுடைய வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, என்னமோ சரியில்லை அப்படின்னு அவருக்கு தோணுது. இங்கிருந்து மறுபடியும் கதை ஆரம்பிக்குது.

0: வீட்டுக்கு வந்த பொண்ணு மேலே இவருக்கு பயங்கர சந்தேகம். என்னடா சரியில்லையே, அவள் பார்வை சரியில்லை, அவள் சிரிப்பு சரியில்லை, இது மனைவிக்கு சொல்லலாம் அப்படின்னா அவள் மாசமாக இருக்கா, பயன்படுத்த விருப்பம் இல்லை, ஆனால் ரொம்ப கூர்ந்து கண்காணிக்கணும் இந்த பொண்ணை அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து மனைவி காமாட்சியோட ரொம்ப நல்ல நெருக்கமாக பேசி, அக்கா அக்கா குடுங்கக்கா நான் இதை பண்ணுறேன், குடுங்கக்கா நான் இதை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக எத்தனையோ வருடம் கழித்து ஒரு மிகப்பெரிய உறவு திரும்பி கிடச்ச மாதிரி ரொம்ப பாசமாக அக்கா அக்கான்னு சொல்லி கூடையே இருக்கிறதுனால மனைவிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அக்கா நீங்கள் உட்காருங்க, அக்கா காலமைக்கு விடட்டுமா, அக்கா சூடாக டீ போட்டு தரட்டு பண்ணு, இவருக்கும் வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. அண்ணா உங்களுக்கு எதாவது வேணுமா, சாப்பாடு வைக்கமா, சாப்பிட்றீங்களான்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்து உபசரிக்கிறாங்க. இவருக்கு ராஜனுக்கு ஏதோ செட்டே ஆகலை, ஆனால் காமாட்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வராங்க, அப்பப்போ வந்து சொல்லிட்டு போகிறாங்க, தங்கமான பிள்ளையாக இருக்கு இல்லைங்க, அம்மா வந்தாலும் இவளை நம்ம கூடயே வச்சுக்கலான்னு தோணுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கிறேன் போயிரு அப்படின்னு இவர் மிரட்டி அனுப்பிடுறாரு. அன்று மதியம், அதாவது ஒரு ஒரு 8 மணிக்கு மேலே, ரொம்ப கருக்கும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு வருடுற நேரம், கிச்சனில் வந்து உட்காந்து காய் நறுக்கிக்கிட்டே வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்ருக்காங்க. இவர் வந்து ஒரு ஆங்கில புத்தகம் வந்து படிச்சிட்ருக்காரு, ஜெர்மன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு ஹிட்லர் பற்றின ஏதோ ஒரு கதையை வந்து இவர் ஒரு ஆங்கில புத்தகம் வந்து படிச்சுட்ருக்காரு. இவர் ஆங்கில புத்தகம் படிக்கும்போது அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க காமாட்சி அந்த பொண்ணுக்கிட்ட. இந்த பொண்ணே, நீ தான் வந்து நிறைய ஊருக்கெல்லாம் போய் இங்கே வந்திருக்க இல்லையா, நீ போன ஊர்களில் நீ சந்திச்ச மனிதர்களில் ஏதாவது சுவாரஸ்யமான ஏதாவது கதை இருந்தால் சொல்ல. இவர் வந்து இவர் என்னுடைய வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், நிறைய கதை எழுதுவார், ஆனால் நான் ஒரு கதை கேட்டால் சொல்ல மாட்டார், நீ ஏதாவது ஒரு கதை கேளே சொல்ல, என் வயிற்றில் இருக்கிற பாப்பாக்கும் ஒரு கதை சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னொன்னே, ஓ கதையா, அவரும் எழுத்தாளரா, நானும் நல்ல கதை சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி என்ன கதை அப்படின்னு, நான் வந்து ரொம்ப வருஷம் காசியில் தான் வந்து பிச்சை எடுத்துகிட்ருந்தேன், நான் வந்து காசியில் தான் வந்து எங்கள் என்னை பெற்றவங்க வந்து காசியில் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஒரு அனாதையாக தான் காசியில் வளர்ந்தேன், அங்கே இருந்த ஒரு வயசான ஒரு பிச்சைக்காரர் தான் வந்து என்னை எடுத்து வளர்த்தாரு, அந்த காசியில் வந்து அங்கே கிடைக்கிற இந்த பிணங்கள் எரிக்கிற ஏரியாவிலேயே வந்து நாங்கள்லாம் வசித்தோம், அந்த இருக்கிற குடும்பத்திலே என்னையும் வந்து ஒருத்தராக ஆக்கிட்டாங்க, என்னை வளர்த்த தாத்தா வந்து இறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் அப்படியே பிழைக்கிறதுக்காக வேறு ஊர் மாதிரி இங்கே வந்துட்டேன். ஆனால் அப்போ எங்கள் தாத்தா வந்து ஒரு காசி ராஜாவை பற்றி, மகாராஜாவை பற்றி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆட வித்தியாசமாக இருக்கே, காசி மகாராஜாவோட கதையா, ஆ சொல்லு சொல்லு அப்படின்றாங்க அவங்க மனைவி, ராஜனுடைய மனைவி. காசியில் ஒரு மிகப்பெரிய மகாராஜா இருந்தாராம், அவருடைய பொண்ணுக்கு வந்து எல்லா ஆடல் பாடல் கலை எல்லாமே தெரியணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடல் கலை வித்தகர் ஒருத்தரை வந்து கூப்பிட்டு கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஆடல் பாடல் எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் அந்த கற்றுக் கொடுக்க வந்தவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஆடல் பாடல் வித்தகர் கிடையாது, அவர் வந்து ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதிக்கு இந்த மகாராஜாவுடைய பொண்ணு மேலே பயங்கர ஆசை, எப்படியாவது இவளை திருமணம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அந்த மந்திரவாதி உள்ளே வந்திருக்காரு. ஆனால் அந்த மகாராஜாவோட பொண்ணுக்கு அவருடைய சக கூட்டாளியோடைய மகனை தான் விருப்பம், அந்த மகனை தான் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க, காதல் வசமும் படுறாங்க. இதை தெரிஞ்ச அந்த மந்திரவாதி அந்த இன்னொரு நாட்டு இளவரசனையே கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். இந்த காதல் விஷயம் வந்து தன்னுடைய பெண் வந்து தான் மணந்துக்கணும்னு நினைக்கிற பெண் வந்து இன்னொரு இளவரசரை காதலிக்கிறான் அப்படின்றது அந்த மகாராஜாவுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்போ இவர் வந்து உட்காந்து ஒரு ஆங்கில புத்தகம் படிச்சிட்ருக்காரு, ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகள்லாம் அப்படியே தமிழில் மாறி மந்திரவாதிக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு அந்த வரிகள் மாறுது. இவர் டப்புன்னு அந்த புக்கு சுருக்குன்னு கையில் கையில் சூட அந்த புக்கையே கீழே போட்டுறாரு. ஏன்னா ஆங்கில புத்தகத்தில் படிக்க படிக்க அந்த பொண்ணு சொல்கிறக்க, அந்த பொண்ணு கிச்சனில் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கா, இவர் ஹாலில் உட்காந்து புக்கை படிச்சிட்ருக்காரு. ஆனால் அந்த புக்கை மாதிரி இருக்கிற வரிகள்லாம் மாறி மந்திரவாதிக்கு தெரிந்து விட்டதுன்னு தமிழில் மாறுது. இவருக்கு திடீர்னு பயம். அப்படியே அந்த புத்தகத்தை கீழே போட்டவொடனே எதிரில் இருக்கிற கண்ணாடியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தெரியுது. அப்படியே அந்த கண்ணாடியில் ஒத்து பார்க்குறாரு. அந்த பொண்ணுடைய முகம் அப்படியே கோரமாக மாறி நாக்கெல்லாம் வெளியில் வர, கண்ணெல்லாம் குரோதமாக ரத்த வெறி தெரிய, அப்படியே தன்னுடைய மனைவி பக்கத்தில் போய் இந்த மனைவியுடைய கழுத்தை அப்படியே நெரிக்கிற மாதிரி அந்த கண்ணாடியில் தெரியுது. டப்புன்னு கண்ணாடியை விட்டுட்டு அந்த கிச்சனை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு சாதாரணமாக உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அந்த மிரர் பக்கத்தில் போய் நின்று, அந்த கண்ணாடி பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாரு. அந்த பொண்ணு அதே மாதிரி அப்படியே கண்ணாடியை நோக்கி, இவரை நோக்கி திரும்பி அந்த மந்திர புன்னகை அப்படியே பார்த்து அப்படின்னு சிரிக்கிறா. இவருக்கா உடம்பெல்லாம் குடுகுடுகுடுன்னு வேர்க்குது. ஓ அப்படின்னு வேர்த்த அந்த முகத்தை தொடச்சிக்கிட்டு டப்புன்னு கிச்சனுக்கே நேராக ஓடி வர்றாரு. மனைவி கிட்டே சொல்லி மனைவியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலான்னு உள்ளே போன உடனே மனைவி, என்னங்க நாங்கள் பாட்டு பெண்கள் பேசுகிற இடத்துல கிச்சனுக்கெலாம் வர்றீங்க? இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு முறை கூட தண்ணி எடுக்க கூட கிச்சனுக்கு வந்ததில்லை, இப்போ என்ன திடீர்னு புது பழக்கம், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மனைவி எரிஞ்சு விழுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம சொன்னால் இந்த பேய் வந்து மனைவி ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. நீங்கள் வெளியிலேயே இருங்க, எது வேணாலும் நாங்கள் சொல்லுங்கள், நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்றப்ப அப்படியே இவர் எதுவுமே சொல்ல முடியாமல் மென்று முழுங்கி தவிக்க வேர்த்து வெறுத்து அப்படியே வந்து உட்காடுறாரு. இந்த பொண்ணை முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என் பேரா? என்னுடைய உண்மையான பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த செத்துப்போன தாத்தா எனக்கு வெச்ச பேர் நிஷாந்தினி அப்படின்றாங்க.
1: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது RJ ராஜன் கதை நேரம். பயங்கர சுவாரஸ்யம் போயிட்டு இருக்கிற கதைக்குள்ள மறுபடியும் போவோமா?

நிஷாந்தினி அப்படின்னு சொல்லி அந்த பேரை அவங்க நார்மலாக சொன்னாலும் இவர் காதில் வந்து பயங்கரமாக கோலிக்குது இந்த பேர். இவருக்கு ஒரு மாதிரி நடுக்காட்டம் தாங்கவே முடியல. அன்று அன்னைக்கு இதெல்லாம் வந்து பேச்சு நடக்கும்போது நைட்டு ஒரு 9 மணி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ வந்து இந்த ஹால்லையே படுத்துக்கமா, இந்தா உனக்கு ஒரு பாய் தலகாணின்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு மேலே ரூமுக்கு மனைவி போகிறாங்க. இவருக்கா மென்னு முழுங்கிறார், என்னங்க வரல தூங்குறதுக்கு அப்படின்னு உடனே, ஆ நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி பாவலை காட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் படிக்கவும் வந்து இவருக்கு மைண்டே போக மாட்டேன்னு இந்த பொண்ணியை தான் வந்து கண்காணிச்சிட்ருக்காரு. அப்படியே முள்ள மேலே மாடிக்கு போகிறாரு. போகிறப்ப நினச்சிக்கிறாரு, இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்கவே கூடாது, இந்த பொண்ணை எப்படியாவது கண்காணித்து, இந்த பொண்ணை எப்படியாவது விடிய ஆன உடனே வந்து எப்படியாவது அனுப்பிடணும், இப்படி இருந்தால் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி இவர் மனசில் நினைக்கிறாரு. இன்றைக்கி நைட்டு தூங்கவே கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணுறாரு. அப்படியே மனைவி வந்து தூங்க போயிட்டாங்க, பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. போயிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கார் ரூமில். ஒரு பிரம்ம பிடித்த மாதிரி ஆகிட்டார். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே உட்காந்துருக்கிற அவர், சரி இப்போ மணி வந்து சரியாக 12 ஆகுது. அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. கீக் அப்படின்னு ஒரு சத்தம், ஒரு வவ்வால் வந்து ஒரு மரத்துல இன்னொரு மரத்துக்கு தாவுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கீழே ஏதாவது சத்தம் வருதான்னு சொல்லி அப்படியே யோசிக்கிறாரு. வெளியில் ஒரு ஆந்தை ஊ ஊ அப்படின்னு கத்துது. ஆந்தை சத்தம் நிசப்தம். இரவு 12 மணி மேலே ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே வந்து நம்ம பொறுமையாக இருக்க முடியாது, இவ உண்மையிலே இந்த பொண்ணு தூங்குறாளா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி மெல்ல ரூம் கதவை திறந்து படி இறங்கி அப்படியே கீழே போய் அந்த இருட்டில் அந்த படியில் நின்று

அந்த பொண்ணு இல்லை அந்த பாயில். உடனே ஒருவேளை மாடிக்கு போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி குடு குடுன்னு மாடிக்கு ஓடுறாரு. மாடிக்கு போய் பார்த்தா மாடியில் யாரும் இல்லை, ஒரே ஒரு பௌர்ணமி நிலவு மட்டும் அப்படியே அந்த மேகம் அப்படியே நகர அந்த நிலாவுடைய வெளிச்சம் வெளியில் வருது. நிலா வெளிச்சம் வர்றது இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கொடுக்குது, ஒரு ஹோப் கொடுக்குது. இருட்டா இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இந்த பொண்ணை காணுமே, எங்கே போயிருப்பான்னு சொல்லி மறுபடியும் கீழே வராரு. கீழே ஓடி வந்து பார்த்தா அந்த பாயில் தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. என்ன தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் ஐயா, தாகமாக இருந்தது, தூங்க போகிறேன். ஒழுங்காக படுத்து தூங்கு, அங்கெங்கன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்ன உடனே அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்கு. என்ன தூங்கலையா, தூங்கு அப்படின்றப்ப மறுபடியும் அந்த பொண்ணு அப்படியே மெல்ல திரும்பி இவர் அப்படியே பார்க்குது, கண்ணுக்கு கண் பார்த்து, என்ன தூங்க போறியா இல்லையா அப்படியே. அந்த மந்திர புன்னகையை மறுபடியும் ஒரு மந்தகாச புன்னகை அப்படின்னு இந்த எழுத்தாளர் எழுதுகிறாரு. அந்த புன்னகையை அப்படியே கொடுத்து அப்படின்னு சிரிக்கிறாங்க. இவருக்கு அதை பார்க்கவே முடியல. குடு குடுன்னு மறுபடியும் ரூமுக்கே ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்துட்டு மனைவியை எழுப்பி, எனக்கு என்னமோ சரியாக படலை, இந்த பொண்ணை வந்து நாளைக்கு நம்ம அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி மனைவி எழுப்பி கேட்குறாரு. என்ன என்னால் சுத்தமாக முடியல, நாளைக்கு எது வேணால் நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த மனைவி வந்து திரும்பி படுத்துடுறாங்க. இவருக்கு நைட்டு தூக்கம் வரலை, ஒரே படபடப்பாக இருக்குது. அந்த பொண்ணு ஒரு வேளை மேலே ரூமுக்கு வந்துட போகிறான்னு சொல்லி ரூமெல்லாம் பூட்டி வச்சிடறாரு. பூட்டி வச்சுட்டு உக்காந்து வேண்டாத கடவுளை, இது வரைக்கும் இவர் பெருசாக கடவுளை வேண்டதே இல்லை, ஆனால் எல்லா கடவுளையும் வேண்டுறாரு. வேண்டிட்டு அப்படியே உக்காந்துருக்கும்போது திடீர்னு அவங்க மனைவி பேச ஆரம்பிக்கிறாங்க தூக்கத்திலேயே. அப்படின்னு இது ஒரு சத்தம், ரொம்ப வித்தியாசமான குரலில் தன்னுடைய மனைவி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி இவ சத்தமே போட்டதில்லையே, என்னாச்சு அப்படின்னு. தயவுசெய்து விட்டுரு விட்டுரு, தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து அழுறாங்க. என்னங்க என்னங்க, என்னை திருப்பி இவங்களை வந்து இவரை வந்து ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேச கேட்க எழுப்ப போகிறாரு. ஆனால் இவர் வாயிலிருந்து எந்த பேச்சும் வரமாட்டேன்னு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுறாரு. அந்த மனைவி வந்து பேச்சில் வந்து என்னங்க என்ன விட்டுறாதீங்க என்னங்க அப்படின்றாங்க. இவருக்கு வேர்க்கிறது ஆனால் எழுப்ப முடியல, கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு படார்னு கதவு பூட்டி வச்ச கதவு திறக்குது, ஆனால் யாருமே இல்லை. கீழே வந்து ஒரு சத்தம், தவார் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம், கிணறில் யாரோ குதித்த மாதிரி ஒரு சத்தம். இந்நேரத்துக்கு யாரா கிணத்துல குதிச்ச சத்தம் அப்படின்னு சொல்லி இவர் மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஓடி போய் அந்த ஷெல்ஃபை திறந்து ஒரு டார்ச் லைட் இருக்குது, பழைய டார்ச் லைட் எடுத்து ரெண்டு பேட்டரியை தேடி பிடிச்சி அந்த பேட்டரியை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு படி இறங்குறாரு. ஒரு குடுகுடுப்புக்கார சத்தம் வருது. எது நைட்டு 2 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு குடுகுடுப்புக்கார சத்தம் வருமா வராதுல்ல, அதனாலேயே இவர் வந்து யார் வெளியில் போய் பார்க்கணும், கிணத்துல என்ன சத்தம், யார் விழுந்தாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கிணத்து வழியாக கிணத்து பக்கம் போகிறாரு. டார்ச்சை போட்டு அப்படியே அங்கே தேடுறாரு. ஒரு குடுகுடுப்புக்காரன் நிற்கிறான், அவன் அப்படியே அந்த இடத்துல நிற்கிறத பார்த்து பக்கத்தில் போகிறாரு. என்னப்பா இந்த நேரத்தில் அப்படின்னு ஒன்று கையை நீட்டு அப்படின்றாரு. கையை நீட்டுறான், ஒரு விபூதி பொட்டலத்தை கையை விட்டு கொஞ்சம் விபூதி எடுத்து இவர் கையில் கொடுக்குறான் அந்த குடுபுடுக்காரன். இவர் வாங்குறாரு. அந்த விபூதி அப்படியே சூடாக இருக்குது, சுட சுட இருக்குது விபூதி கையில். விபூதியை வாங்கிட்டு அப்படியே கையை மூடுறாரு. அந்த விபூதியை பார்த்துட்டு நிமிந்து பார்க்குறாரு, குடுபுடுப்புக்காரனை காணோம். உடனே இவர் அந்த விபூதியோடு வராரு. விபூதியோடு வந்துட்டு அப்படியே அந்த மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த கிணத்து பக்கத்தில் வராரு. கிணத்து பக்கத்தில் வந்து பார்க்குறாரு, கிணத்துக்குள்ளார ஏதோ சலசலப்பு சத்தம். அந்த கையில் இருந்த விபூதி அந்த கிணத்துக்குள்ளார போடுறாரு. கிணத்துக்குள்ளே போட்டு முடிய அந்த கிணத்துக்குள்ளார வந்து கொப்பளிக்கிற மாதிரி தண்ணி அப்படியே குபுக்கு புக்கு புக்கு புக்குன்னு கொப்பளிக்குது. என்னடா அது இப்படி கொப்பளிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி கிணத்துக்குள்ளே பார்க்குறாரு. திடீர்னு யாரோ அவருடைய காலை பிடிச்சி அப்படியே வாரி தூக்கி கிணத்துல தொபார்னு போடுறாங்க. அந்த கிணத்துல விழுந்த வேகத்தில் மூச்சு திணற அப்படியே அப்படின்னு எந்திரிக்கிறாரு. பார்த்தா தன்னுடைய மனைவி மூஞ்சில தண்ணியை தெளித்து

என்னங்க எப்பயுமே 11 மணி 11:30 எந்திரிச்சிருவீங்க, இன்னைக்கு 1:30 இன்னும் எழுப்பாமல் எந்திரிக்காமல் இருக்கீங்க. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன், அதனால தான் தண்ணியை தெளித்து எழுப்புனேன். எந்திரிங்க, இன்றைக்கி வெளியில் போனோம், December 14 கிளம்பணும்னு சொல்லியிருந்தல்ல அப்படின்னு, December 13 கிளம்பணும், பொண்ணுடைய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எழுப்பிட்டு அவங்க போகிறாங்க. அவர் கேலண்டரை பார்க்குறாரு, அதே December 13. அவர் நைட்டு புத்தகத்தை ஒன்று முதல்ல படிச்சுட்டு இருந்தார், தூக்கமே வரலன்னு சொன்னால, அந்த புத்தகத்தை பார்க்குறாரு. அந்த புத்தகத்துடைய பெயர் நிஷாந்தினி. இத்தனையுமே அவருக்கு கனவுல நடந்த கற்பனையாக இதை முடிச்சிருக்காங்க. இத்தோட இந்த கதை முடிவுக்கு வருது. ஒரு பயங்கரமான பேய் கதையை ரொம்ப நாள் கழித்து, நான் எனக்கு பேய் கதை அப்படின்னா பயங்கரமாக பிடிக்கும், நிறைய பேய் கதைகள் படித்ததுண்டு பேசியதுண்டு. இது வந்து இந்த வித்தியாசமான கதை, இது வந்து புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதை. இந்த கதையுடைய உண்மை பெயர் வந்து காஞ்சனை. இந்த கதையில் வர கதாபாத்திரத்துடைய பெயரும் காஞ்சனை தான். ஸோ இதுதான் இந்த பேய் கதை. உங்களுக்கு இந்த பேய் கதை எப்படி இருந்தது, உரைய வைக்கிற மாதிரி இருந்ததா, இல்லை நீங்கள் இந்த கதைக்குள்ளார போனீங்களா, காஞ்சனையோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிங்களா அப்படிங்கிறத என்னோட நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஆர்ஜே ராஜின் கதை நேரத்தில் எத்தனையோ கதைகளை கேட்டிருப்பீங்க. இது வித்தியாசமான ஒரு பேய் கதை.

0: நேர்கள் கேட்டது ஆர் ஜெயராஜன் கதை நேரம். எவ்வளவோ வித்தியாசமான கதைகளை பார்த்துருக்கோம். இன்னைக்கு பேய் கதையை கேட்டிருக்கீங்க. இந்த பேய் கதை எப்படி இருந்தது நேயரோட கேட்போம். வணக்கம், இணைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மதிய வணக்கம். கண்ணன் கமாண்டர் கண்ணன் பேசுறேன். கதை சூப்பர் சூப்பர்.
0: ஆஹா, பிடிச்சிருந்ததா கண்? வெயில் நேரத்துல மதியம் வந்து கேட்கிற கதை, இதில் நைட் அப்படியே டார்க்கா இருக்கிற டைம்ல கேட்க வேண்டிய கதை. இந்த கதையை நான் கொஞ்சம் சுருக்கிட்டேன். இது வந்து இன்னும் பெருசா எலாபரேட் பண்ண டீட்டெயிலான கதை, ஆனால் அவ்வளோ நேரம் நமக்கு கால அவகாசம் இல்லை. அதே மாதிரி இதுதான் கிரக்ஸ். அந்த அந்த ஃபீல் போறதுக்கு முன்னாடி கதையை முடிச்சுணுன்றதுக்காக தான் குட்டியா சொல்லியாச்சு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன வரல, அதனால கதையே கேட்டேன்.
0: அப்படியா, சூப்பர், ஓகே ஓகே. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. திங்கட்கிழமை பேசுவோம்.
0: கண்டிப்பா
1: கால் பண்ணுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: நீங்களுக்கு
0: பேய் கதை இதெல்லாம் பிடிக்குமா? பேய் படம் எல்லாம் பாப்பீங்களா? நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். காதலிக்கு நேரமே இல்ல. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரே ஒரு கண்ணு. அதுல பாலையாவோட ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: சீரியஸா நான் முதலே யோசிச்சேன், இது இப்படித்தான் ஆகிற முடிவு வரும்ன்றதை நான் முதலே கெஸ் பண்ணி.
0: காஞ்சனான்ற திரைப்படத்துக்கு டைட்டில் வச்சதும் இந்த புதுமைப்பித்தன் எழுதிய கதையை பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க. புதுமைப்பித்தன் வந்து பயங்கரமான பேய் கதையெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் இது.
3: ஓகே, அது என்ன தெரியாத அவற்ற பாடல் தெரியும். அப்ப இதென்ன, இந்த கண்ணாடி என்றது அது ஒரு முக்கியமான இது விஷயம் தான் ராஜே. என்னண்டா, எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா, எங்களுடைய அப்பா இருக்கிறது தானே, அவர் வந்து நோமலா அவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நல்ல வட்ட முகம் இந்த வித குறையும் முதல்ல நீங்க சொல்ல
0: மாட்டீங்க.
3: அப்படி எல்லாம் எல்லாமே ஒழுங்கா இருக்கும். ஆனா அவர் கண்ணாடிய பார்த்தா, கண்ணாடியில அவற்ற அந்த வாய், அந்த வாய் இருக்குதானே,
0: ஆமா, ஒரு மாதிரி
3: வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஃபிட்ஸ் அந்த இதுகள் வந்த என்ன ஸ்ட்ரோக்
0: எல்லாம் தெரியும்.
3: அப்படி சொல்லுது.
0: ஒரு வியர்டான விஷயம் தான்
3: கண்ணாடி. அப்படி கட்டாட்சியம் பேசிலே வேண்டிய இல்லாது மற்றது எங்கட வீட்லயும் சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறார். மூத்தண்ணா அவருக்கா சினிமாவுக்கு போயிட்டு வந்து வெறிக்குள்ள அவர் அந்த அவருக்கு சிகரெட் பத்திர பழக்கம் இருக்காப்ப,
0: சரி,
3: பத்திட்டு அந்த எச்சிய வந்து அந்த ஊர்ல அந்த கழிப்பு கழிக்கிறேன்னு சொல்லி தெரியுமா, ஏதாவது இல்ல
0: நடந்தா
3: பூசணிக்கா வெட்டி எல்லாம் செய்யணும், அதுலே ஏதோ துப்பிட்டு வந்ததா, அதால ஒரு பிரச்சனை வந்துராஜ் ஆள் உயிரை விடுற அளவுக்கு இருந்தாரு. என்ன,
0: ஐயோ,
3: ஓ, அது அப்ப அதெல்லாம்
0: பயங்கர சுவாரஸ்யமான தலைப்பு. என்ன பண்ணணும், நான் வந்து அடுத்த திங்கட்கிழமை வரும்போது இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பத்தி பேசலானே ஒரு டாபிக் கொண்டு வரேன். சரியா, வணக்கம்.
2: நான் மட்டும் தனியா வீட்டுல
0: உங்களுக்கு வேணா வீட்டுல ஒரு விளக்கார அம்மாவை கூப்பிடுவா நிஷாந்தினின்னு
2: கும்பிடுறேன். இப்ப அந்த எண்டு நல்லா சூப்பரா இருந்தது, அதனால பயம் இல்லை பத்திரம் பேக வச்சுட்டேன்.
0: ஆ பரவாயில்ல, அவனா சீக்கிரம் வந்து முடிச்சு ரொம்ப ஹெவியா ஓடிச்சுன்னா அந்த கிரக்ஸ் போயிடும் இல்லையா?
2: ஆமா, நல்லா
0: என்ஜாய் பண்ணீங்களா சாரா?
2: நல்லா என்ஜாய் பண்ண. நரேஷன் இஸ் வெரி குட், எக்ஸலன்ஸ், நல்லா இருந்தது. சும்மாவா சும்மாவா நல்லா செஞ்சுட்டீங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி நீங்க கால் பண்ணி விஷ் பண்ணதுக்கு.
2: அப்ப அது வந்து உண்மையில அவரது கனவு என்ன, அந்த புத்தகத்தை படிச்ச பிறகு கனவு, அது நித்திர போய் அப்படியே கனவு கண்டாரு அந்த?
0: ஆமா ஆமா, நித்திர அந்த படி தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கதை தான் பேய் கதை தான் படிச்சிருக்காரு. காஞ்சனை அப்படின்ற புத்தகத்தை படிச்சுட்டு தூங்கினால இவர் மத்ததெல்லாம் மனைவி பிரெக்னண்டா இருக்கிறது மத்ததெல்லாம் உண்மை, ஆனா இந்த வேலைக்காரி வந்தது எல்லாமே வந்து இவருடைய கற்பனை. இதுல பியூட்டி என்னன்னா, இப்ப தமிழ் சினிமாவா இருந்தா என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா முடிச்சிருப்பாங்க, அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இவரு சோ அப்படின்னு சொல்லி ஆன்டி கிளைமேக்ஸ் தான், வெளில வந்து பேப்பரை படிப்பாரு. படிச்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி நிஜமாவே அம்மா தாயே அப்படின்னு ஒரு குரல் கேட்கும், அதோட படம் முடியும். அப்படி முடிச்சிருக்கணும், அப்பதான் வந்து தமிழ் சினிமாவா இருந்திருக்கும் சிறப்பா. ஒரு மூவியா இருந்தா அப்படிதான் கிளைமேக்ஸ முடிச்சுட்டு எழுப்பி அதுக்கப்புறம் சோ அப்படின்னு ஒரு பிரீதிங் பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரும், அந்த பொண்ணோட கதை அது நான் அடுத்த தடவை இன்னொரு தடவை கொண்டு வரேன். சரியா?
2: நன்றி
0: நன்றி சாரா, கால் பண்ணி விஷ் பண்ணதுக்காக நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: என்ன வரப்போதும் தனியே இருந்தேன் கேட்டுக்க மாட்டேன்.
0: பாட்டு உங்களுடைய வாழ்க்கையில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கா? நீங்க நிஷாந்தினியோட வீக்கெண்ட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. காஞ்சனை வரணும் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கூப்பிட்டு வரேன். ஸோ ஜாலியாக இதெல்லாம் வெறும் நகைச்சுவைக்காக தான் மட்டுமே, இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து எல்லாம் நம்ம கற்பனை தான், நம்ம கற்பனை தான் பெய், பெய் தான் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சில்லிங்காக ஜாலியாக இருங்க. அப்பப்போ எப்பயுமே வந்து ஆக்ஷன் ஸ்டோரி இல்லை வந்து ஒரு ட்ராமா இல்லை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லை ஒரு காமெடி ஸ்டோரின்னு கேட்கக்கூடாது இல்லை, அப்பப்போ பேய்க்கிறதையும் கேட்கணும். அதனால் அதையும் கேட்டீங்க. இத்தோட நானும் கிளம்புறேன். மீண்டும் திங்கக்கிழமை உங்கள் எல்லாருமே வந்து இந்த அமானுஷ்ய விஷயத்தை பற்றியே பேசுகிற மாதிரி ஒரு டாப்பிக் கொண்டு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA Credit. கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
7: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
8: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
9: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
11: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடக சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடக வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
13: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
7: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு, விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிடாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மென்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மென்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals. இவற்றோடு சிட்டிசன்ஷிப், PR, Work Permit-உடன் ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப், CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financial Demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கலைய நேரம் 5:10. இது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் ஒலிக்கிறது செய்தி.
0: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
1: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பொதுஜன பெருமுன கட்சி மீது பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் நபர்களுடன் தொடர்புகளை பேணி வந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி மீதும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
2: இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே பாதாள குழுக்களிடமிருந்து பெற்ற லஞ்சத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு 1 கோடி கொடுக்கப்பட்டிருப்பதாக அனுர அரசின் ஊடகத்துறை பிரதி அமைச்சரான கௌசல்யா ஆரியரின் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதுவரை காலமும் பொதுஜன பெருமனதான் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் நபர்களுடன் தொடர்புகளை கொண்டு முன்னிலையில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கட்சியை பின்தள்ளிவிட்டது. நாட்டில் நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ள போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்களை ஒழிப்பதற்கான போராட்டத்தை எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் நமது அரசாங்கம் பின்வாங்க தொடர்ந்து முன்னெடுக்கும் என கௌசல் யாரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த மாதம் 21 ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சமிந்த குலதந்திரன் என்பவரை நாடாளுமன்றத்தின் பிரிவு செயலாளர் நியமனம் நியமிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல் குழுவில் அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அந்த நியமனம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவே மேலிதகவலை பெற்றுக் கொள்வதற்காகவுமே சஜித் பிரேமதாசா அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய அணி அரசாங்கத்தின் கீழ் சமிந்த குலதந்திரன் சேவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பேரிடர் நிவாரணப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் கொடையாளர்களினால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து நிதியுதவிகளும் தற்போது திரைசேரியின் பிரதி செயலாளரின் மேற்பார்வையின் கீழுள்ள சிறப்பு கணக்கொன்றில் பாதுகாப்பாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிதியானது தேசிய முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு அடையாளம் காணப்படும் திட்டங்களுக்காக வெளிப்படைத் தன்மையுடனும் செயல் திறனுடனும் பயன்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் ஆர்னி அமரசூரிய தெரிவித்தார். அதற்கமைய இந்த திட்டங்கள் முக்கியமாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், அவர்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்தல் மற்றும் சேதமடைந்த பொது உட்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்த அனைத்து நிதிகளின் நிர்வாகமும் பயன்பாடும் மிக உயர்ந்த வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்குரல் மற்றும் நல்லாட்சி கொள்கைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்த 2 டெங்கு நோய் அபாயகரமான நிலையை அடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்புகளின் குழம்புகளின் அடர்த்தி குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாகவும், அதனால் டெங்கு பரவல் தொடர்பில் அடுத்த 2 மிகவும் அபாயகரமானவை என்றும் டெங்கு முகாமித்துவ தொடர்பான விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த் விஜய் விக்ரம எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சில வைத்தியசாலைகளில் ஒரே படுக்கையில் 2 அல்லது 3 நோயாளிகளை வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜய் விக்ரமா தெரிவித்தார். நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் மேல் மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளின் கொள்ளளவை மீறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய டெங்கு பரவலின் அடிப்படையில் இந்த நிலைமை 2017 விட மிக அபாயகரமானதாக அமையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கும் முதல்வர் விஜயின் திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த திட்டம் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைத்தானே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். எதிர்தரப்பினர் இந்த நடவடிக்கை சாட்சிகளை கலைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் எனவும் இதுபோன்ற வேறு சம்பவங்களுக்கு நட்டையீடு வழங்கப்படவில்லை என்றும் வாதிட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரையில் தற்காலிக பணி அமர்வை வழங்கலாம் என கூறி வழக்கை எதிர்வரும் 21 ஒத்திவைத்தனர். ஃபீஃபா உலகக்கோப்பை மற்றும் இளையோருக்கான கோடைக்கால வேலைவாய்ப்பு சந்தை ஆகியவை கடந்த மாதம் கனடாவின் தொழிலாளர் சந்தையில் சீரான முன்னேற்றங்களுக்கு காரணமாக அமைந்தன. ஜூன் மாதத்தில் பெரும்பாலும் பகுதி நேரம் மற்றும் தனியார் துறை வேலைகளில் தொழில்துறையினர் 18,000 புதிய வேலை வாய்ப்புகளை சேர்த்ததாக கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. இது வேலையின்மை விகிதத்தை 1%-ல் 1% குறைத்தது. ஜனவரி மாதத்தில் இதன் நிலைக்கு மீண்டும் அது கொண்டு வந்திருக்கிறது. இந்த வேலைவாய்ப்பு அதிகரிப்பு இந்த அறிக்கை வெளியாவதற்கு முன்பு பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்புகளை சற்றே விஞ்சியது. ஆனால் மே மாதத்தில் சேர்க்கப்பட்ட 88,000 வேலைவாய்ப்புகளோடு ஒப்பிடும்போது இது ஒரு மந்தநிலையை குறிக்கிறது. கனடிய வர்த்தக சபையின் முதன்மை பொருளாதார நிபுணர் ஆண்ட்ரூ டிகாபுவா ஆண்டின் கடினமான ஆரம்பத்திற்கு பின்னர் தொழிலாளர் சந்தை நிலை பெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட மண் சரிவில் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கும் பாவி சூறாவளியினால் பலத்த காற்றுடன் மழையும் பெய்வதாகவும் இதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தென் சாரங்கனி மாகாணத்தில் உள்ள மின்டோனா தீவில் 10 பேரும் தெற்கு மாகாணமான லனாவோ டெல் சூரில் 5 பேரும் மண் சரிவில் உயிரிழந்திருப்பதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பாவி சூறாவளி தொடர்ந்து தாய்வான் மற்றும் சீனாவை நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் 8:30 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்பப்பாடுகளோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-444-2222. அதேபோல் முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. காற்று தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 15 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறித்த புள்ளியாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30%. டொரண்டோ பெரும்பாகத்தில் இன்று 5% உயர்வடைந்தது. ஆனால் இன்று நள்ளிரவின் பின்னர் 3% குறைவடைகிறது. 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 165.9% காணப்படும். இன்று ஜூலை மாதம் 10 தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நேர்கள் கலைஞர்கள் நிர்வாகத்தின் சார்பில் இனிய வாழ்த்துக்கள். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு அணிந்து கொள்ளலாம். அழைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் ஓஷுகுமாரி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடல் காணிசை முருகன் மந்திரம். பாடலை யாது கிருஷ்ணன் பாடுகிறார்.

0: ஒழித்த பாடல் ஓ சுகுமாரி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலுக்கான இசை முருகன் மந்திரம், பாடல் யாதோ கிருஷ்ணன் பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டு போது சீமா தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 5:23 நிமிடம்.
1: விருதுகள் பல வென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்கர் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
0: கலைஞரம் 5:25 நிமிடம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் குயின்சன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
8: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் குயின்சன்?
8: கோடீஸ்வரன் திரைப்படத்தில் தொலைவு நிலை பாடம் தலைமையில் நானும்.
0: பாடல் கேட்டு மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம்.
8: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஹரிஹரன்.

0: கலக நேரம் 5:31 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்ற அடுத்த நேரை சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்?
1: இதே முரளி படத்துல இருந்து வாமா அந்த பாட்டை கேட்போம்.
0: வாமா வாமா பாடல்,
1: வாமா வாமா.
0: சரி, பார்ப்போம், அழைத்து பார்ப்போம். வருகிறாரா என்ன கொஞ்சம் சந்திக்கலாம். சரி, நன்றி. உனக்கும் பாடலோடு தனுஷ் பாடல் கணிசை எஸ் தமன்.

0: கலை நேரம் 5:36 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு காந்தி பிறந்த மண் படத்துல இருந்து தலைவா நான் வரவா அந்த பாடல்.
0: இதோ உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலுடைய ஜானகி குழுவினர் பாடலுக்கான இசை தேனிசை தென்றல் தேவா.

0: காலை நேரம் 5:41 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேர சிந்திக்கலாம். வணக்கம்
1: இனிய மாலை. வணக்கம் கமல் பாரதி. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: கட்டவம் படத்திலிருந்து 1000 இரவுகள் வருவதென்று

0: பல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் ஜூலை 11 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு 1651 ஷெப்பர்ட் அவென்யூ வெஸ்ட் நோர்த் யோர்க் டவுன்ஸ் வியூ டெல்ஸ் பார்க் ஏரியா 1, 2, 3 மற்றும் 4 அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.

0: வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: கலக நேரம் 5:48 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-6 4 6 2 2 2 அல்லது முகநூல் வாயிலாக உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக CMR தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இனிய வணக்கம். நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து KJ ஜேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய தூங்காத விழிகள் என்ற பாடலை தருவீர்களா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இதோ ஒலிக்கிறது உங்கள் தெருவில் பாடல், கேட்டு மகிழுங்கள்.
0: CMR தமிழ் HD 101.3
2: தித்திக்கும் தமிழ் மட்டு.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் வாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலக நேரம் 5:56. நேர்கள் இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்னின் பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அடுத்தளிக்கிறது நம்மவர் பாடல் ஒன்று. பாடலை வி முத்தழகு பாடியிருக்கின்றார். பாடல் காணிசை சரத் தாசநாயக்கா. இது அனுராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 6 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பலாலி பகுதியில் காணி உரிமையாளர்களின் போராட்டம் தொடரும் நிலையில் பலாலி உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள் உள்ள 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்துக்கு உரித்தாக்குவதற்கும் காணி உரிமையாளர்களுக்கு காணி அமைச்சர் நூலாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணிகளை விடுவிக்க கோரி 12வது வாரமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் தமிழ் குடும்பங்கள் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுத்திருந்தன. இதனிடையே ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணிகளை ராணுவ பராமரிப்பிலிருந்து விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பலாலி பகுதி அதி அவதானம் மிக்க பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் என்பவர் தெரிவித்திருக்கிறார். பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்துக்கு உரித்தாக்குவதற்கும் காணி உரிமையாளருக்கு காணி அமைச்சின் ஊடாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுகின்றன. 2008 முதல் 2024 வரையான காலப்பகுதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 692 ஏக்கர் காணியை விடுவித்திருக்கிறோம். எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் 243 ஏக்கர் காணியை மேலதிகமாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமிழ் மக்களின் காணிகள் ராணுவத்தினர் கையகப்படுத்தவில்லை. அத்தியாவசிய தேவை மற்றும் பாதுகாப்பு காணிகள் நிமித்தம் காணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பலாலி மாநிலம் 774 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாகவும் அருள் அரசின் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே மாவட்ட செயலர்கள் மத்தியில் நடைபெற்ற கொழும்பு கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி அன்றகுமரசன் நாயக்க உயர் பாதுகாப்பு வலியம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என நேற்றைய தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்களில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்களை பெறும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் அதிகாரிகள் மற்றும் கைதிகள் என 29 பேரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்கு போதுமான ஆரோக்கியமான நிலையில் இல்லாததால் அந்த பணியை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை என குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே கொழும்பு மெகசின் சிறையிலும் கைதிகளிடையே மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதியமைச்சர் அர்ச்சன நாணயக்காராவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று தீர்மானித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தமது கடமையையும் பொறுப்பையும் அவர நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்து இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேம்தாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்ற 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார் மற்றும் உட்கட்சி மோதல் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான தேர்தல் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இதனால் மேற்கூறிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க வேண்டும் என்று பொதுநல வழக்கு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எதிர்வரும் 31 தேதி வரையில் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்மாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிடுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கின்றனர். ஸ்காபரோவில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் பாதசாரிகள் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி அளவில் பர்ச்மவுண்ட் வீதி மற்றும் லோரன்ஸ் வீதி சந்திப்பில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அறுபது வயதுகளுடைய இரண்டு பாதசாரிகளை மோதிய வாகனம் வீதியில் இருந்த கம்பத்தில் மோதியது. அவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அவசர சேவை பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். மோதிய வாகனத்திலிருந்து 6 வயது குழந்தை உட்பட 3 வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவசர சேவை பிரிவினர்கள் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. விபத்துக்கான காரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்வதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டிருக்கின்ற டிரம்ப் ஈரானின் அழைப்புக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் போர் நிறுத்தம் இல்லை என்பதை உறுதியாக கூறியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை தொடரும், ஆனால் போர் நிறுத்தம் இல்லை என்ற இந்த செய்தியினால் மத்திய கிழக்கில் மேலும் பதட்டம் அதிகரித்திருக்கிறது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: கலைஞர் நேரம் 6:06 நேர்களுக்கு கொடுப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நேர்கள் 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4166446222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26°C இருக்கிறது. சூரியொளி நிரம்பிய நாளாக இருக்கிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மலைத்தியாரத்திற்கு 13 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த ஒப்பளியாக 19°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களில் இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30%. நாளை ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய ஒப்பளியாக 27°C காணப்படும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த ஒப்பளியாக 17°C காணப்படும். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி பகல் பொழுதில் அதிகூடிய ஒப்பளியாக 29°C காணப்படும். நாளைய பகல் பொழுதும் சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 18°C காணப்படும். அதேபோல் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் வானம் தெளிவாக இருக்கும். வெப்பநிலை பகல் பொழுதில் 32 முதல் 34°C வரை உயரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று 5% உயர்வடைந்தது. ஆனால் இன்று நள்ளிரவின் பின்னர் மீண்டும் 3% குறைவடைகிறது. 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 165.9% காணப்படும். நீங்களும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4166446222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். ஒழிக்கும் அடுத்த பாடல் எஸ் தமனின் இசையில் டாக் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது பாடல். பாடலோடு மனு ராமேசன் மற்றும் ஆண்டனி தாசன் ஆகியோர் பாடுகிறார்கள்.

0: கலைஞர் மார்மணி 13 நிமிடம் நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HT 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலையுங்கள் 4164446222. நிகழ்ச்சியில் இது கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல்பாரதி சாரா,
0: எப்படி இருக்கிறீர்கள் சாரா?
1: நலமா இருக்கோம், நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம் சாரா, நன்றி. என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு சண்டை கோடி படத்திலிருந்து தாவணி போட்ட தீபாவளி என்ற பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு பிஜே ஜேசுதாஸ், ஸ்ரேயா கோஷல், பாடல் காணிசை யுவன் சங்கர் ராஜா.

0: கலைஞரின் ஆறு மணியை 18 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பிலே
1: என்ன
0: பாடல்?
1: பாடல் இன்னைக்கு
0: வந்து உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் ஜியா.
1: நன்றி.
0: ஒலிக்கும் பாடலோடு கார்த்திக் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, பாடல் கணிசை வித்யாசாகர்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல. காசு
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
9: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
10: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
9: ஓ, நீங்க வைர மாளிகை சொல்றீங்களா?
10: அதத்தான் சொல்றேன்.
11: நேரம் 6:26 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு. பாடல் விருப்பங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222, அல்லது முகநூல் வாயிலாக உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழி வரும். ஒலிக்கிறது வைர மாளிகை பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடிய பாடல். பாடல் கணிசை டி கே ராமமூர்த்தி, MS விஸ்வநாதன், மெல்லிசை மன்னர்கள். பாடல்வர்கள் கவியரசு, கண்ணதாசன்.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலக நேரம் 6:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 6442 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்துக்கு ஜெனி இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். ஒலிக்கும் பாடல் ரூப்குமார் ரத்தூட் ஹரிணி ஆண்ட்ரியா இணைந்து பாடியது.

0: கலைகநேரம் 6:38 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: அந்த படத்துல இருந்து கொரியன் ஃபேமிலி அந்த பாட்டு நாடு வேற ஊர் வேற அப்படி எல்லாம் ஆடிபாட்டு நீ உலகத்துக்காகவே எல்லாரும் அடிபட வேண்டிய காலம் வந்தாச்சு.
0: சரி, இது உங்களுக்கு
1: ஊர் உண்ட ஊர் அந்த அடிபாட்டு எந்த காணி இந்த காணி அந்த அடிபாட்டுங்கிற ஊர் உண்கிற ஊர் அந்த அடிபாட்டு இப்ப கடைசி அதெல்லாம் முடிஞ்சு இப்ப எங்க உலகம் வந்து அடிபடுவோம்மா எல்லாருமே சேர்ந்து அடிபட வேண்டிய
0: அதுக்கு நிறைவே இருக்காது முடிவே இருக்காது பார்க்கலாம்.
1: எல்லா மக்களும் பாலவனும் எல்லாரும் பிளாக் ஆகணும் ஒருவேற்ற கைகளுக்குள்ள போச்சேன்னா அப்படித்தான்
0: கஷ்டம்.
1: ஆமா
0: சரி, இது உங்கள் தெருவில் பாடல் வைக்கிறது தேவகுமார். கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம்.

அக்கா என்ற திரைப்படத்தில் வந்த மாலை மலர் பந்தலிட்டு மிகும் என்ற பாடலை ஒளிபரப்பியவர்களால் மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெரிவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளிர்கள் ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

0: மற்றும்
1: குறைந்த வட்டி மிசிசாகா பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-667-6627-2
2: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com

0: ஒடித்த பாடல் டொரண்டோவில் வசிக்கும் பாபு ஜெயகாந்தன் பாடிய பாடல். அந்த பாடலின் மூலப்பிரதியை உண்மையில் பாடியிருந்தவர் இமானுவல் என்கின்ற பொப்பிசை பாடகர். அந்த பாடலை மீண்டும் மீள் இசையிலே உருவாக்கி இங்கே டொரண்டோவில் இருக்கின்ற கலைஞர் பாபு ஜெயகாந்தன் பாடியிருந்தார்.
1: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலைக நேரம் 7 மணி.
0: மனத்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
1: வணக்கம். CMR Tamil HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பொதுஜன பெருமுன கட்சி மீது பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் நபர்களுடன் தொடர்புகளை பேணி வந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி மீதும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடிகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே பாதாள குழுக்களிடமிருந்து பெற்ற லஞ்சத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிற்கு 1 கோடி கொடுக்கப்பட்டிருப்பதாக அநுரை அரசின் ஊடகத்துறை பிரதி அமைச்சரான கௌசல்யா ஆரியலிருந்த குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதுவரை காலமும் பொதுஜன பெருமனதான் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் நபர்களுடன் தொடர்புகளை கொண்டு முன்னிலையில் இருந்து வந்தது. ஆனால் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கட்சியை பின்தள்ளிவிட்டது. நாட்டில் நாம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ள போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்செயல்களை ஒழிப்பதற்கான போராட்டத்தை எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் அரசாங்கம் பின்வாங்க தொடர்ந்து முன்னெடுக்கும் என கௌசல் யாரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த மாதம் 21ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சமிந்த குலரத்ன என்பவரை நாடாளுமன்றத்தின் பிரிவு செயலாளர் நியமனம் நியமிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நேர்காணல் குழுவில் அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அந்த நியமனம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காகவே மேலி தகவலை பெற்றுக் கொள்வதற்காகவுமே சஜித் பிரேமதாசா அழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய அணி அரசாங்கத்திற்கு சமிந்த குலரத்ன சேவை இடநீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பேரிடர் நிவாரணப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் கொடையாளர்களினால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து நிதியுதவிகளும் தற்போது திரைசேரியின் பிரதி செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் உள்ள சிறப்பு கணக்கொன்றில் பாதுகாப்பாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த நிதியானது தேசிய முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு அடையாளம் காணப்படும் திட்டங்களுக்காக வெளிப்படைத்தன்மையுடனும் செயல் திறனுடனும் பயன்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் ஆர்னி அமரசூரிய தெரிவித்தார். அதற்கமைய இந்த திட்டங்கள் முக்கியமாக பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல், அவர்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுத்தல் மற்றும் சேதமடைந்த பொது உட்கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இந்த அனைத்து நிதிகளின் நிர்வாகமும் பயன்பாடும் மிக உயர்ந்த வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்குரல் மற்றும் நல்லாட்சி கொள்கைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்த 2 வாரங்களுக்கு டெங்கு நோய் அபாயகரமான நிலையை அடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்புகளின் குழம்புகளின் அடர்த்தி குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் டெங்கு பரவல் தொடர்பில் அடுத்த 2 வாரங்களும் மிகவும் அபாயகரமானவை என்றும் டெங்கு முகாமித்துவ தொடர்பான விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சில வைத்தியசாலைகளில் ஒரே படுக்கையில் 2 அல்லது 3 நோயாளிகளை வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜயவிக்ரமா தெரிவித்தார். நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் மேல் மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளின் கொள்ளளவை மீறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய டெங்கு பரவலின் அடிப்படையில் இந்த நிலைமை 2017ஆம் ஆண்டை விட மிக அபாயகரமானதாக அமையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கும் முதல்வர் விஜயின் திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த திட்டம் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைத்தானே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். எதிர்தரப்பினர் இந்த நடவடிக்கை சாட்சிகளை கலைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் எனவும் இதுபோன்ற வேறு சம்பவங்களுக்கு நட்டையீடு வழங்கப்படவில்லை என்றும் வாதிட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரையில் தற்காலிக பணி அமர்வை வழங்கலாம் என கூறி வழக்கை எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஃபீஃபா உலகக்கோப்பை மற்றும் இளையோருக்கான கோடைக்கால வேலைவாய்ப்பு சந்தை ஆகியவை கடந்த மாதம் கனடாவின் தொழிலாளர் சந்தையில் சீரான முன்னேற்றங்களுக்கு காரணமாக அமைந்தன. ஜூன் மாதத்தில் பெரும்பாலும் பகுதி நேரம் மற்றும் தனியார் துறை வேலைகளில் தொழில்துறையினர் 18,000 புதிய வேலை வாய்ப்புகளை சேர்த்ததாக கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. இது வேலையின்மை விகிதத்தை 1/10 குறைத்தது. ஜனவரி மாதத்தில் இந்த நிலைக்கு மீண்டும் அது கொண்டு வந்திருக்கிறது. இந்த வேலைவாய்ப்பு அதிகரிப்பு இந்த அறிக்கை வெளியாவதற்கு முன்பு பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்புகளை சற்றே விஞ்சியது. ஆனால் மே மாதத்தில் சேர்க்கப்பட்ட 88,000 வேலைவாய்ப்புகளோடு ஒப்பிடும்போது இது ஒரு மந்தநிலையை குறிக்கிறது. கனடிய வர்த்தக சபையின் முதன்மை பொருளாதார நிபுணர் ஆண்ட்ரூ டிகாபுவா ஆண்டின் கடினமான ஆரம்பத்திற்கு பின்னர் தொழிலாளர் சந்தை நிலை பெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட மண் சரிவில் 15 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கும் பாவி சூறாவளியினால் பலத்த காற்றுடன் மழையும் பெய்வதாகவும் இதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தென் சாரங்கனி மாகாணத்தில் உள்ள மின்டோனா தீவில் 10 பேரும் தெற்கு மாகாணமான லனாவோ டெல் சூரில் 5 பேரும் மண் சரிவில் உயிரிழந்திருப்பதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பாவி சூறாவளி தொடர்ந்து தாய்வான் மற்றும் சீனாவை நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
0: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
1: கலக நேரம் 7:06 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போது பிள்ளை 25 பாகை செல்சியாக இருக்கிறது. சூரியோலி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. சில இடங்களில் முகில் மூட்டம் காணப்படுகிறது. காற்று தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 13 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னரவில் அது குறைந்த பிள்ளையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30%. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 165.9% காணப்படும். 8:30 வரை உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானொலி வரும். பாடல் ராம் இன் லீலா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடல் காணிசை அன்கித் மேனோன், பாடல் வரிகள் மோகன்ராஜன். பாடலை சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறார்.

0: கடக நேரம் 7:11 நேரங்கள் கேட்டுக்கொண்டு சி எம் ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து வருகின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன்.
0: நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல மாட்சியாக நன்றி. நான் நல்ல மிக்சரும் தேநீரும் குடித்துக் கொண்டு உங்களை வானொலியும் கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: நீங்கள் சந்தோஷமாக இருப்பதோடு அளவில் மற்றவர்களை ஓரளவுக்கு புகைச்சலுக்கும் உண்டாக்குகிறீர்கள்.
1: அங்க புகைச்சாதான் இந்த தேர்தல் சூடாகும்.
0: ஆமா ஆமா, அதுவும்
1: ஒன்றுதான். இது நான் பாட நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து அன்பே கண்களால் எந்த பாடல்.
0: சரி, இது உங்கள் திருவையில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகன்கள் புருஷோத்தமன் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன் ஸ்வர்ணா.

0: வணக்கம் நேரம் 7:16 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்
1: இனிய மாலை. வணக்கம் கமல் பாரதி. கண்ணன் பேசுறேன், நீங்க நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்லமா இருக்கிறோம் கண்ணன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள் கண்ணன்?
1: பாடல் பந்தா ராஜாவா தான் வருவன் என்ற திரைப்படத்தில இருந்து ஒன்றுக்கு ரெண்டா என்ன அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு செந்தில் கணேஷ், வி எம் மகாலிங்கம். பாடல் காணிசை ஹிப்ஹாப் தமிழா. பாடல் வரிகள் அறிவு

0: கடைகள் நேரம் 7:22 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மாற்றம் லட்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியை இணைத்துக் கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: சும்மா இருக்கணும்.
0: சரி, என்ன பாடல் தெரிவு?
1: உங்கள்
0: தெரிவில் பாடல் ஒடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: வழிக்கும்மா பாடல் மெல்லிசை மலர் மிஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜனின் குரலில் ஒழிக்கிறது.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar khlamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kondurukkandirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
7: CMR தமிழ் HD.
6: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
7: தமிழ். HD
6: தமிழ். HD
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD. 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைய நேரம் 7:30. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
9: வெண்பா,
8: என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
9: பாடல்
8: கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
9: நன்றி.
8: நன்றி. வணக்கம்.

0: கலைக நேரமுகள் மணி 35 நிமிடம். நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் அச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரம் நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் ரமேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: பாடல் வந்து பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து இளமையினும் பூங்காட்டு பாடிய ஒரு பாட்டு.
0: பாட்டில் ஏதோ சூசகமாக சொல்லப்படுகிறது, தெரியவில்லை எனக்கு.
1: ஆமாம்,
0: வெளியில சொல்லலாம்.
1: புரிஞ்சுப்பாங்க.
0: சரி, நன்றி. நன்றி வணக்கம் ரமேஷ். ஒலிக்கிறது பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில்.

0: காலை நேரம் 7:40 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சிவந்தி கலைக்கிறன், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் சிவந்தி, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: மானசீக காதல் திரைப்படத்தில் இருந்து ஆனந்த காட்டே.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலோடு உன்னிகிருஷ்ணன்.

0: நேர்கள் கேட்கின்றிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலையக நேரம். 7:45. நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக பாடல்களை கேட்பதற்கு சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று உங்களுடைய பாடல் விருப்பங்களை இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும்.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
3: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடலோடு டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

திரிவோம் பறவைகள் போல்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடுகாஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
3: இட்டோபிகோ
2: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
3: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பம் வானொலி வரும். ஒலிக்கும் பாடலை பிருத்திவி பாடியிருக்கிறார். பாடல்கான இசை பிரவீன் மணி, பாடல் வரிகள் சஞ்சானே. இது சிஎம்ஆர் டிவிஐ நிறுவனங்களின் தயாரிப்பில் வெளிவந்த பாடல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைக நேரம் 8 மணி.
0: மனத்தியாள செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் எச்டி செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. பலாலி பகுதியில் காணி உரிமையாளர்களின் போராட்டம் தொடரும் நிலையில் பலாலி உயர் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளுள்ள 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்துக்கு உரித்தாக்குவதற்கும் காணி உரிமையாளர்களுக்கு காணி அமைச்சர் நூலாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தில் ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணிகளை விடுவிக்க கோரி 12வது வாரமாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் தமிழ் குடும்பங்கள் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுத்திருந்தன. இதனிடையே ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணிகளை ராணுவ பராமரிப்பிலிருந்து விடுவிக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பலாலி பகுதி அதி அவதானம் மிக்க பாதுகாப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் என்பவர் தெரிவித்திருக்கிறார். பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள 1661 ஏக்கர் காணியை சட்டத்தின் பிரகாரம் ராணுவத்துக்கு உரித்தாக்குவதற்கும் காணி உரிமையாளருக்கு காணி அமைச்சின் ஊடாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுகின்றன. 2008 முதல் 2024 வரையான காலப்பகுதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 692 ஏக்கர் காணியை விடுவித்திருக்கிறோம். எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் 243 ஏக்கர் காணியை மேலதிகமாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமிழ் மக்களின் காணிகள் ராணுவத்தினர் கையகப்படுத்தவில்லை. அத்தியாவசிய தேவை மற்றும் பாதுகாப்பு காரணிகள் நிமித்தம் காணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பலாலி மாநிலம் 774 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாகவும் அருள் அரசின் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே மாவட்ட செயலர்கள் மத்தியில் நடைபெற்ற கொழும்பு கூட்டம் ஒன்றில் ஜனாதிபதி அன்றகுமரசன் நாயக்க உயர் பாதுகாப்பு வலயம் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்களில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணைகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளிடம் வாக்குமூலங்களை பெறும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் அதிகாரிகள் மற்றும் கைதிகள் என 29 பேரிடம் இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில அதிகாரிகள் வாக்குமூலம் அளிப்பதற்கு போதுமான ஆரோக்கியமான நிலையில் இல்லாததால் அந்த பணியை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை என குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே கொழும்பு மெகசின் சிறையிலும் கைதிகளிடையே மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதியமைச்சர் அரசன நாணயக்காராவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று தீர்மானித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தமது கடமையையும் பொறுப்பையும் அவர் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்து இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேம்தாசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்து குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்ற 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். மற்றும் உட்கட்சி மோதல் காரணமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேர் தங்கள்